ஒரு நிலையம் தீயில் பெரிய அளவில் சேதமுற்றதாகவும் மற்றொரு நிலையத்தில் சிறிய அளவில் தீ மூண்டு அடர்ந்த கரும்புகை பரவியதாகவும் தெரிகிறது. யார் தாக்குதல் நடத்தியது என்பது உடனடியாக தெரியவில்லை. ஈராக்கிலிருந்து வந்த பல ஆளில்லா வானூர்திகள் ரியாத், மதினா ஆகிய வட்டாரங்களை தாக்கியதாக சவுதி வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. பதிலடி தரப்போவதில்லை என்றும் தாக்குதலை தடுக்க ஈராக்கிய அரசாங்கத்துக்கு வாய்ப்பு தரப்போவதாகவும் அது சொன்னது. எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 மேல் நீடிக்கிறது. ஹோமஸ் நீரிணை குறித்து ஈரானும் ஓமானும் பேசப்போவதாக வந்த தகவலை தொடர்ந்து பிரெண்ட் டெக்சஸ் எண்ணெய் விலைகள் சற்று இறங்கின. அனைத்துலக பிரெண்ட் எண்ணெயின் விலை $120 தாண்டும் என்று கோல்மன் சாக்ஸ் முன்னதாக எச்சரித்தது. ஹோமஸ் நீரிணையும் செங்கடலும் தாக்கப்படுவதால் எண்ணெய் விலை புதிய உயரத்துக்கு செல்லும் என்ற அச்சம் தொடர்கிறது. எண்ணெய் விலை சற்று மிதமானதும் அமெரிக்க பங்குகள் வலுவடைந்தன. 4 சரிவிலிருந்து அமெரிக்க பங்குகள் அனைத்தும் திரும்பின. அமெரிக்காவில் விலைவாசி உயர்வதாக ஆக கடைசி புள்ளி விவரம் சொல்கிறது. அடுத்த வாரம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தும் என்று நம்பப்படுகிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் 25 முன் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதலை அமெரிக்கா என்றும் மறக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் தற்காப்பு அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். செப்டம்பர் 11 தாக்குதலையும் தற்போதைய ஈரான் போரையும் திரு டிரம்ப் தொடர்புபடுத்தி பேசினார். துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நியூயார்க்கில் நினைவஞ்சி கூட்டத்தில் பங்கேற்றார். 4 முன்னைய அமெரிக்க அதிபர்கள் அதில் கலந்து கொண்டனர். மவுன அஞ்சலிக்கு பிறகு தாக்குதலில் மாண்ட சுமார் 3000 பேரின் பெயர்கள் சொல்லப்பட்டன. நியூயார்க் நேரப்படி காலை 8:30 முதல் நண்பகலுக்கு பிறகு வரை சுமார் 4 நேரத்துக்கு பெயர்கள் வாசிக்கப்பட்டன. இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதில் 3000 பேர் மாண்டதோடு தூசு புகை ஆகியவற்றால் ஏற்பட்ட நோயினால் 3 மரணங்கள் ஏற்பட்டதாக அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கூறினர். இந்திய தலைநகர் புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாடு தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை 20 முன் பிரிக்ஸ் அமைப்பை தொடங்கின. தற்போது 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. மேலும் 10 நாடுகள் கூட்டுச் சேர்ந்துள்ளன. ஆசியானை பொறுத்தவரை இந்தோனேசியா மட்டுமே அதில் அங்கம் பெறுகிறது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதியை பிரிக்ஸ் பிரதிநிதிக்கிறது. உலக பொருளாதாரத்தில் 1/3 பிரிக்ஸ் வசம் உள்ளது. 2 மாநாட்டில் வர்த்தகமும் எரிசக்தியும் முக்கிய கவனம் பெறும். இந்தியா பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை வகிக்கிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று இந்தியா சென்று சேர்ந்தார். அவரோடு 400 அதிகாரிகள் சென்றுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பு மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக கருதப்படுகிறது. சீன அதிபர் ஷி முக்கிய உரையாற்றவிருக்கிறார். இந்தியாவும் ரஷ்யாவும் உத்திபூர்வ நெருங்கிய நட்புறவை மேலும் வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. இந்தியா சென்றிருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பொருளாதாரமும் தற்காப்பும் பேசப்பட்டன. 2030 இருநாட்டு வர்த்தகத்தை $100 பில்லியனுக்கு மேல் உயர்த்த இரு தலைவர்களும் இணங்கினர். உக்ரைனிய போரை நிறுத்தும்படி அதிபர் புட்டினை பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாக இந்திய ஊடகங்கள் கூறின. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா சென்றிருக்கும் ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அரசு தந்திரம் பேச்சுவார்த்தை மூலம் மோதலுக்கு தீர்வு காணும்படி பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை கூறியது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு பற்றியும் பேசப்பட்டது. இதுவரை ஈரான் போரில் 16 இந்தியர்கள் மாண்டனர். அவர்களில் 10 பேர் மாலுமிகள். மலேசியாவில் உடனே பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் ஹமாத் ஜாஹித் ஹமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜாஹித் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய திரு ஜஹீத் திரு அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறை கூறி பேசினார். மியான்மர் அதிபர் மின் லாயினுக்கு கம்போடியா சிறப்பு கம்பள வரவேற்பு நல்கியிருக்கிறது. கம்போடியாவின் இடைக்கால தலைவர் ஹுன்சென் விமான நிலையத்தில் வரவேற்பு வழங்கினார். திரு மின் ஆங் லாயின் ஏப்ரல் மாதம் பதவிக்கு வந்த பிறகு வட்டார நாடுகளோடு உறவை பலப்படுத்த முயல்கிறார்.
இராணுவம் 2021 ஆட்சியை கைப்பற்றியது முதல் ஆசியான் கூட்டங்களில் மியான்மார் சேர்க்கப்படுவதில்லை. இதற்கிடையே மியான்மரின் மண்டலி அனைத்துலக விமான நிலையம் கிளர்ச்சிப்படையின் தாக்குதலுக்கு பிறகு தற்காலிகமாக மூடப்பட்டது. நாடு முழுவதும் நேற்று காலை முதல் மின்சாரம் இல்லை என்று குடியிருப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்தியாவுக்கு கடத்தி செல்லப்பட்டதாக நம்பப்படும் 5 ஓராங் உத்தான் குட்டிகளை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்தோனேசியா கேட்கிறது. ஒடிசா காட்டில் சுற்றுக்காவல் சென்றவர்கள் அவற்றை கண்டதாக AFP செய்தி நிறுவனம் சொல்கிறது. 1.5 வயது மதிக்கத்தக்க அந்த குட்டிகளின் தாய் அப்போது உடன் இல்லை. ஓராங் உத்தான் அருகி வரும் உயிரினம். சுமத்ரா, போர்னியோ ஆகிய தீவுகளில் மட்டுமே அது உள்ளது. ஓராங் உத்தான் குட்டிகளின் தோற்றத்தை பார்க்கும்போது அவை சுமத்ரா தீவைச் சேர்ந்தவை என்று நம்புவதாக இந்தோனேசிய வனத்துறை கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: எட்டு மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம சந்திக்கின்றோம் நேயர்களே.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்
0: பயணத்தை தொடங்கி இருக்கும் அன்பு நேயர்களே, பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. வார இறுதியில் நம்ம இணைந்திருக்கின்றோம். பல இடங்களில் சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. KJEPI செல்லும் சுவாச்சுக்காங் டிரைவ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாலை பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அங்கு வாகனம் ஒன்றும் பழுதடைந்து இருக்கின்றது. போக்குவரத்து விளக்குகள் பழுதடைந்திருக்கின்றன. நார்த் ஷோ டிரைவ், நார்த் ஷோ கிரசன்ட் சந்திப்புக்கு அருகே PI துவாசினுக்கு செல்லும் அப்ப ஜூரோங் ரோடுக்கு பிறகு 4வது தடத்தில் வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சனிக்கிழமையில இணைந்திருக்கிறோம். செப்டம்பர் 12 உங்களுக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சனிக்கிழமை நல்ல விதமா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலையில எழுந்திருச்சு இப்ப நீங்க காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரமா இருக்கலாம். நல்ல உணவா தேர்வு செய்து காலை உணவை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே நம்ம சாப்பிடும் போது ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடணும். காலை உணவை ராஜா மாதிரி சாப்பிடணும் நம்ம. சரி, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம வாங்கின ஒரு பொருள் அது வந்து ஆப்போடா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், நம்ம கண்ணு முன்னாலேயே அது வந்து சில வேலைகளில் விழுந்து எங்கேயாவது தண்ணியோட போறதை பார்த்துருப்போம், அல்லது சில வேலைகளில் விழுந்து நொறுங்கிறத கூட சில பேர் பார்த்துருப்பாங்க. அந்த கார் வந்து அதில் ஏறிட்டு போயிருக்கோம் அப்படி சாலையில் விழுந்ததுனால. அப்படிலாம் போகும்போது காசு கொடுத்து வாங்கின பொருள் இப்படி போகுதே அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கும். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெளியே கட்டாமல் அதெல்லாம் பார்க்குறாங்களேன்னு நம்ம கீழே குனிந்து எடுக்கிறதுக்கு பார்ப்போம். அது வந்து சில்லு சில்லா உடஞ்சி போயிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கேன். சில பேர் வந்து கழிப்பறையில் அதை தவற விட்டுருப்பாங்க, உள்ளே எங்கே தண்ணியில் விழுந்துருக்கும் அது. சரியா, டாய்லெட் போர்டில் கூட விழுந்திருக்கலாம். அப்படி விழும்போது மனசே நமக்கு சுக்குநூறாக நொறுங்கிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். பிரியா என்ன சொல்றாங்க?
8: காலை வணக்கம் ரஃபி.
0: வணக்கம் பிரியா.
8: நீங்க நல்ல ஒரு தலைப்பு தொட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு ஊருக்கு போனப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஒரு போன் சாம்சங் போன் வாங்கிட்டு போனேன். அது 100 வெள்ளிக்கு. ஊருக்கு லீவுக்கு போயிருக்கும் போது ஊர்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அந்த மேல கீழே இடம் கிடைக்கல, மேல உட்காந்துருந்தோம். மேல வந்து உட்காந்துட்டு போகும்போது ரொம்ப அது காத்து ரொம்ப ஸ்பீடா போகும்போது அந்த சவுண்ட் அந்த அதிர்வுல நான் பேசிட்டு என்னோட மடியில வச்சுட்டேன் அந்த போனை. அப்ப வந்து மடியில வந்து என்னோட பொண்ணு வந்து படுத்தாங்க. படுக்கும் போது என்னாச்சு, அந்த போன் வந்து கீழே குதிச்சு கீழே உட்காந்துருக்கு இருக்கிறவங்க கையில பட்டு அப்படியே ஜன்னல் வழியா வெளியே விழுந்துருச்சு. சோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுல சிம்மு, சிங்கப்பூரோட சிம்மு எல்லா நம்பருமே அதுலதான் இருந்துச்சு, என்னோட எம்ப்ளாயர் நம்பர்லாம். சோ அதெல்லாம் நல்லவேளை நான் வந்து டைரியில எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு அந்த நம்பர்லாம். அப்ப வீட்டுக்கு வந்துட்டு நான் வேற சிம்மு வாங்கி அந்த டைரியில இருந்து இந்த நம்பர் எடுத்து போட்டு அப்புறம் பேசி திரும்ப அந்த போன் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு
0: வாங்கினேன்.
8: ரொம்ப நன்றி.
0: நன்றி பிரியா, நன்றி பிரியா. பாருங்க, நம்ம வந்து 100 வெள்ளி கொடுத்து வாங்குற பொருள் நமக்கு இது வந்து 100 வெள்ளியா இருக்கணும் கூட இல்ல, ஒரு 20 வெள்ளி, ஒரு 10 வெள்ளி பொருளா இருந்தா கூட நம்ம கண்ணு முன்னால அது விழுந்து போகும்போது, இப்ப சந்தைக்கு போயிட்டு வரோம், முட்டையை வாங்கிட்டு வரோம், முட்டை எவ்வளவு, ஒரு 5 வெள்ளி கூட வராது இல்லையா, 5 வெள்ளி கிட்ட இருக்கும். அது வந்து விழுந்து நொறுங்கும் போது எல்லாமே போகும்போது நமக்கு எவ்வளவோ வலிக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அது நூறு வழியாக இருக்கட்டும், எவ்வளவாக இருக்கட்டும், நம்மளுடைய பணம் கண்ணு முன்னால் அப்படி சிதறி போகும்போது நமக்கு வலி ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைந்திருங்க. இப்போ தான் 8 மணி செய்திகளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திப்போம். ரெட்டை ஜடை வயசு, சூப்பர் போலீஸ் படங்கள்லேருந்து பாடல், அதனை தொடர்ந்து நெஞ்சில் ஜில் ஜில் படத்துலேருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். இது உங்களுடைய ஒலி 9:00 டிக்கெட் அளி பரவசம். குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
9: நரச்சனத்தி முடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
10: 9:08 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
9: என்ன

0: சூப்பர் போலீஸ் படத்துல இருந்து பாடல் நம்ம கேட்டோங்க. மனு சுஜாதா பாடலை பாடியிருந்தாங்க. ரஹமானோட இசையில பாடல் இடம்பெற்றது. 8:23 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அன்பர்களை பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. கிடைத்திருக்கும் செய்தியும் நம்ம பாத்துருவோம். இப்ப பீஷான் மேம்பாலம் பார்ட்லி ரோடை நோக்கி செல்லும் அப்பர் தாம்சன் ரோடுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 3வது இடத்துல விபத்து நேர்ந்திருக்கின்றது. ஹோகாங் அவென்யூ 3 ஸ்டீல் ரோடை நோக்கி செல்லும் வழி, ஹோகாங் அவென்யூ 3க்கு முன்னால் 4வது 6வது தடங்கள்ல விபத்து நேர்ந்திருக்கின்றது. பூன்லே வே துவாசை நோக்கி செல்லும் பூன்லே வேக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2வது தடத்துல விபத்து நேர்ந்திருக்கின்றது. BKEPI நோக்கி செல்லும் SLEக்கு முன்னால் அங்கும் ஒரு விபத்து நேர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
8: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000ஆ? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
7: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள். அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிய ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாலேயே அப்படி வீணா போறத சில வேளைகள்ல நம்ம பார்த்திருப்போம், அல்லது காணாம போறத பார்த்திருப்போம், அல்லது விடுறத பார்த்திருப்போம், உடையறத பார்த்திருப்போம். அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். தங்க முத்து என்ன சொல்கிறார்?
9: வயசு இருக்கும் அக்காவுக்கு வந்துட்டு அப்பா அப்பதான் புது சைக்கிள், லேடி சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க.
0: சரி,
9: அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுல ஒரு மாடு நின்னுச்சு, மாட்டை மேய்ச்சிட்டு அத வீட்டுக்கு புடிச்சிட்டு வரும் பொழுது, சரி சைக்கிள ஓட்டிட்டு பின்னாடி அதை கட்டிட்டு புடிச்சிட்டு வரலாம், அந்த கேரியர் இருக்கும்ல, கேரியர்ல வந்துட்டு அதை கட்டிட்டு அப்படியே ஓட்டிட்டே வந்துட்டு இருந்தேன். அது கொஞ்ச நேரத்துல மாடு அப்படியே வெறிச்சு அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிச்சு.
0: என்னைய
9: கொஞ்ச தூரம் போட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே மேடு பள்ளம் முள்ளு வில்லு புல்லா போட்டு இழுத்து சைக்கிள் சுத்தமாவே போயிருச்சு. என்ன எங்க அப்பா கொன்னு எடுத்துட்டாரு, பிச்சு எடுத்துட்டாரு.
0: புது சைக்கிள் பின் என்ன செய்வாரு? அவர் கஷ்டப்பட்டு உழைத்த காசுல வாங்கி கொடுத்துருக்கிறாரு, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இது இந்தியாவில் நடந்த சம்பவம், பகிர்ந்து கொண்டார் தங்கமுத்து. ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பிரவசம். நெஞ்சு ஜில் ஜில் படத்துல இருந்து பாடல், ராகுல் நம்பியார் கொண்டு வரும் பாடலுங்க இது. டி இமானுடைய இசையில பழனி பாரதி இயற்றியது.

0: வார இறுதி ஒலியல் உல்லாசம் நிகழ்ச்சிகளில் சில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க நேரடி நிகழ்ச்சியை 7 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் கேட்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. 1 மணி நேரம் அவங்களுடைய பாடல்களை நேர்கள் கேட்கலாம். அதற்கு பிறகு 1 மணிக்கு என்ன இடம்பெற போகுதுன்னா,
1: சொல்ல சொல்ல என்ன பெருமை என்ன செல்வம் என்ற
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்களை நீங்க 1 மணி நேரம் கேட்கலாம். அதற்கு பிறகு 2 மணிக்கு ஹிந்தி பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அதனை அடுத்து 2:50 வங்காள பாடல்கள், 3 மணிக்கு மலையாள பாடல்கள், 3:30 தெலுங்கு பாடல்கள், 4 மணிக்கு மறுபடியும் நம்ம தமிழ் பாடல்களை கேட்கும் போது உங்களுக்காக இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. 4:00 to 5 வரைக்கும் மணிக்கு மற்றும் ஒரு அறிவிப்பாளர் உங்களை சந்திக்க வந்துருவாங்க. எனவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்,
2: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி

0: வசீகரா படத்துல இருந்து அசிய ராஜ்குமாரோட சில நாமத்துக்குமார் இயற்றியது. ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை பாடி முடித்த நேரம் 8:42 ஆகின்றது.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்களா? இந்த செய்தி உங்களுக்காக தான். வாகனம் பழுதடைந்து இருக்கின்றது. துவாஸ் சவுத் அவென்யூ 3 கேப்பல் பைனியர் துவாஸ் வயடாக்டருக்கு முன்னால் இது வந்து நேர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 4வது தடத்தில் வாகனம் பழுதடைந்திருக்கின்றது. சிடிஇ நோக்கி செல்லும் SLE யோச்சுக்காங் ரோடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. சாலையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சிடிஇஏஒய் நோக்கி செல்லும் புக்கே தீமா ரோட் எக்ஸிட்டுக்கு அருகே, வெளியேற்றத்திற்கு அருகே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. 9:09 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
7: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
8: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
9: ரவிஜி
8: சஜினி,
9: வணக்கம் சிங்கை,
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.
0: சனிக்கிழமை காலையில செப்டம்பர் 12 நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே. டிக்டாக் லைஃப் அடிக்கடி வந்து நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம். 9:06 நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல, எல்லா நேர்களுக்கும் தெரியுமா இது அப்படின்னு. நாங்க வர்றோம் போறோம், சூறாவளி மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, ஆனா எப்ப வரைக்கும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்ற நேர்களுக்காக இப்ப நான் சொல்றேங்க. 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இன்னைக்கு டிக்டாக் லைஃப் இருக்கு. டிக்டாக் வந்ததுல இருந்து இந்த நேரடி நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. 9:06 நேரடியா வர்றது எப்பங்க வருவீங்க அப்படின்னு கேட்கிற நேர்களுக்காக சொல்றேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 9 மணிக்கு நான் வரப்போறேன். அந்த நேரத்துல வந்து சிறு விளையாட்டு பேச போறோம், சரியா? அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நேர்கள் வந்து எங்க இருந்தாலும் சரி டிக்டாக்ல நம்மளோட இணையலாம். ஆனா இந்தியால இருந்தா இணையறது கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க இருந்தாலும் சொல்லிட்டேன், சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, அப்புறம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க, சில நாடுகள்ல அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அங்கிருந்து நீங்க இணையணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதுல நீங்க இணையலாம். நம்மளோட எப்போதுமே வானொலியில மீ லிசன்ல இணைந்தே இருக்கலாம். டிக்டாக்ல யார் யாரெல்லாம் முடியுமோ வாங்க இணைங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திப்போம். உங்களுக்காக அருமையான ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆதிவாசி நானி யுவன் சங்கர் ராஜாவுடைய சில கேடி படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் இந்த பாடலை பாடுறாங்க. அதே நேரத்தில் சமுத்திரம் படத்துல இருந்து பைனாப்பிள் கன்னத்தோடு பாடல், சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா பாடியிருக்கும் பாடல், சபேஷ் முரளியோட இசையில பா விஜய் இயற்றியது. சரி, இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றன. எத்தனை மணிக்கு வருது? 4 மணிக்கு வருது. கேட்க மறந்துடாதீங்க. அதனுடைய சின்ன ஒரு முன்னோட்டம் தான் அடுத்து வரவிருக்கும் பாடல். சரி, அதனையும் அடுத்து நம்ம 9 மணிக்கு போகும்போது டிக்டாக்ல சந்திப்போம். இது உங்களுடைய ஒலி 9:06 டிக்கெட் அலை பரவசம்.

0: பைனாப்பிள் கன்னத்தோடு சமுத்திரம் படத்திலிருந்து பாடலை நாம் கேட்டோம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: தற்போது நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கிறது. பிரதான சாலைகளில் எதுவும் நடந்திருக்கிறதா தெரியல, எல்லாமே சீராக போயிட்டு இருக்கு. இப்படியே இருக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்க ஒலியோட, எங்கேயும் போயிடாம.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
7: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
6: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
7: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
6: ஒலி 968
7: கேட்டாலே பரவசம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: வார இறுதி ஒலியல் உல்லாசம் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதா அமைந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு எங்களுடைய டிக்டாக்ல வந்து இணைந்து கொள்ளுங்க. ஏன்னா டிக்டாக்ல இப்போ வந்து லைஃபா நம்ம வந்து போக போறோம். லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக சந்திக்கும் போது உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. 10 மணி வரைக்கும் நம்ம சேர்ந்து இணைந்திருப்போம். ஒலி 968 சரி, அதனுடைய டிக்டாக் பக்கத்துலையும் சரி, நேரடியாக வந்து இணைங்க. 80களில் வந்த ஒரு அருமையான பாடல், துணை படத்துல இருந்து சங்கர் கணேஷோட இசையில பி ஜெயச்சந்திரன் வாணிஜராம் பாடியிருக்கும் பாடல். தொடர்ந்து நீந்திருங்க ஒலி 9:68.
1: ஒரு பாட்டு காதல் போட்டது, அதை கேட்டு
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9.

0: துணை படத்துல அந்த பாடல் கேட்டீங்க. சங்கர் கணேஷோட இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. பி ஜே சந்திரன், வாணி ஜெயராம் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. காற்று நடந்தது மெல்ல மெல்ல. சரி, நல்ல ஒரு பாடல். சுரேஷ் இந்த திரைப்படத்தில் இளவரசியோட நடிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வேற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நடிச்சதா ஞாபகம். சரி, 9:07 நெருங்கி கொண்டிருக்கின்றது, 8 நெருங்கி கொண்டிருக்கின்றது நேரம். இந்த நேரத்தில் நம்ம வந்து டிக்டாக்லையும் லைஃபா நேரடியாக இருக்கிறோம். நம்ம நேர்களை என்ன செய்யணும்னா டிக்டாக் பக்கம் வாங்க, இங்கே வந்து கலந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பாட்டை வந்து கொடுத்து இது என்ன பாட்டுப்பா அப்படின்னு நான் யோசிக்க சொன்ன நம்ம நேர்களை யோசிக்கிட்டே இருக்கிறாங்க டிக்டாக்ல இருக்கிறவங்க. ஆக நான் என்ன பாட்டை கொடுத்தேன் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா நீங்களும் டிக்டாக் பக்கம் வந்தால் தான் தெரியும். சரி, இங்கேயும் கொஞ்சம் போடுங்களா வானொலி அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக்லாம் வர நேரம் இல்லைங்க, எனக்கு வர தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக இதுதாங்க அந்த பாட்டை. நான் இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். மறுபடியும் சொல்லவா, அது என்ன பாட்டுன்னு நீங்க கேட்டீங்க. இது என்ன பாட்டு அப்படிங்கறத கேட்டிருந்தேன். சரி, நீங்க அங்க வாங்க. அங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம உரையாடலாம். இப்ப போக்குவரத்து எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: தற்போது நாங்க கண்காணித்துக் கொண்டிருக்கும் பகுதிகளில் போக்குவரத்து ஓரளவுக்கு சீராக இருக்கிறது. துவாஸ் சவுத் அவென்யூ 3, இது வந்து துவாஸ் வயடாக்டருக்கு முன்னால் 4வது தடத்தில் வந்து வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. SLECTA நுகிலும் யோசுகாங் ரோடுக்கு அருகே அங்கும் வாகனம் ஒன்று பழுதடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
7: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
8: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
7: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
8: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
7: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
0: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
10: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: ஏற்கனவே இதை பற்றி நான் முன்பு ஒரு முறை பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம பேக்கேஜ் வாங்குறோம், அந்த பேக்கேஜ் வாங்கும் போது ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு? எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால அவங்க பேக்கேஜ் எடுக்க சொல்லும் போது நான் சில வேளைகளில் தயங்குறது உண்டு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு முறை இது நடந்திருக்கு, நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பேக்கேஜ் எடுத்து ஒரு சேவைக்காக அதை வந்து ஒரே முறை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 500 வழியை கொடுத்துட்டு ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தா அந்த நிறுவனம் அங்கே இல்லை. ஆக இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அமைந்தது. அந்த ஒரு நேரத்தில் இனிமே எந்த நிறுவனத்திலையும் போய் எந்த ஒரு இடத்துலையும் போய் இந்த பேக்கேஜ் வாங்குறத நம்ம வந்து பழக்கமாக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் உறுதி எடுத்தேன் அந்த ஒரு நிமிடத்தில். ஏன்னா 500 வெள்ளி ஒரே ஒரு முறை அந்த சேவை வந்து நான் பயன்படுத்தினது கிட்டத்தட்ட ஒரு 50 வெள்ளியோ 60 வெள்ளியோ ஆக 450 வெள்ளி கிட்ட அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கலாம். பணத்தை கொடுத்துட்டு போய் பார்க்கும்போது அந்த நிறுவனம் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி நடக்கும்போது என்ன செய்யலாம்? நம்ம நிறுவன பதிப்பகத்துக்கு போய் நம்ம தேட அவங்களோட பேரை வச்சு. ஆனால் சில வேளைகளில் அந்த பேரில் அது இயங்கி இருக்காது, வேறொரு பேரில் இயங்கி இருக்கும். ஆக இதெல்லாம் வைத்து ஒரு இந்த ஸ்மால் கிளைம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து செய்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா போனது போனது தான். மற்ற கிளைகள் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அவங்கக்கிட்ட. இப்போ சமீபத்தில் நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 100 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க திடீர்னு மூடினதுனால. மற்ற சில இடங்கள்லாம் அது இருக்கு, ஆனா இருந்தாலும் வாடிக்கையாளர்களும் அதன் ஊழியர்களும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால அப்படின்னு சொல்லப்படுது. ஆக எந்த ஒரு சேவையா இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து அங்கேயே நம்ம வந்து எடுக்கிறது தான் சிறப்பா இருக்கும். அதற்காக பணத்தை வந்து செலுத்திட்டு சேவை எடுத்ததுக்கு அப்புறம் வர்றது சிறப்பா இருக்கும். ஆனா அந்த நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் நமக்கு ஆசை காட்டி மோசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அதை நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு சேவையை பெறும்போது அவங்க 100 வழின்னு சொல்றாங்கன்னு வைத்துக்கொள்வோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, 5 சேவையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆக கூடுதலா உங்களுக்கு 2 சேவை கிடைக்கும், ஆக நீங்க 200 வழியை சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம மனசு ஏங்க தானே செய்யும், 200 வழியை சேமிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கதான் செய்யும். சில வேலைகள் அப்படி பார்க்காம இருக்கிறது சிறப்புன்னே தோணுது இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும் அழகா இருக்கணும் அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு தரம் நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: என்ன ஒரு பாட்டுங்க. ஜோடி படத்துலேருந்து பாடல் நம்ம கிட்ட வைரமுத்து இயற்றியது, ரஹமானோட இசையில பாடல் வந்தது, எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல். முடிந்த நேரம் 9:23 ஆகின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களை பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. இப்ப வந்து எந்த பிரதான சாலைகள்லயும் தடை ஏற்பட்டிருக்கிறதா செய்தி இல்லை, அதனால போக்குவரத்து சீராக இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சில இடங்களில் அங்கங்கே வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். செய்தி கிடைச்சதுன்னா உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: புதியதொரு பாகம் என்ன நடந்தது அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரஜவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: நிலையத்திற்கு காரணம் வந்து தேர்வு சமயம் நெருங்கி கொண்டு இருக்கிறதுனால அவங்க பிஎஸ்எல்இ அதாவது ஆண்டு இறுதி தேர்வுக்கு பிள்ளைங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு வீட்டில இருந்தே கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா பிள்ளைங்க, அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்க போறோம். உங்க பிள்ளைங்கள்ட்ட தனிப்பட்ட திறமை இருக்குன்னா நீங்க வந்து அதை ஒளிப்பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். அவங்க பாட முடியும்னு நினைக்கிறீங்களா, அவங்களோட பாட்டை வந்து ஒளிப்பதிவு பண்ணி அனுப்புங்க. கதை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா, அதை ஒளிப்பதிவு பண்ணி அனுப்புங்க. அல்லது அவங்க வந்து சமீபத்தில் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க, அதில் ஏதாவது அவங்க செய்திருந்தாங்கன்னா அதை கூட நீங்கள் சொல்லி அனுப்பி வைக்கலாம். உங்கள் பிள்ளைங்களை பேச விடுங்க. அது மட்டும் இல்லாமல் தெளிவாக இருக்கட்டும் பேச்சு. சில பேர் வந்து தூரமாக கேமரா வச்சுட்டு அந்த காணொலி அனுப்பி வைக்கிறீங்க, அந்த மாதிரி காணொலி அனுப்பி வைக்காம அவங்க ஒளிப்பதிவு பண்ண பேச்சு அனுப்பி வச்சிங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெற்றோர் தான் அந்த உதவியை செய்யணும். உங்கள் பிள்ளைங்களுடைய அந்த குரலை வந்து நல்ல விதமாக ஒளிப்பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க. அடுத்து நம்ம கேட்க போகிறது நாகாஷ் அசீஸ் சுனிதி சௌஹான் பாடியிருக்கும் பாடல். நம்ம வீட்டு பிள்ளை படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை மறந்திருக்க முடியாது, அண்ணன் தங்கைக்குள்ள அந்த பாசத்தை மறந்திருக்கவே முடியாது. விக்னேஷ் சிவன் இயற்றிய பாடல், ஜி இமானோட இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் தேரே இஷ்க் மெயின், ஏதோ ஹிந்தி படம் நினைச்சிடாதீங்க, அது தமிழ் படம் தான். ஆதித்யா ஆர்கேவுடைய குரல்ல ரஹமானோட இசையில அந்த பாடலையும் நம்ம கேட்டு வருவோம். இதற்கிடையில டிக்டாக் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க என்ன அங்கே சந்திக்கலாம்.
1: என் உலகமே அதுதான், அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும், கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: ஃப்ரீடம் படத்துல இருந்து ஜிவி பிரகாஷ் குமாரோட சில நாம முத்துக்குமார் இயற்றிய பாடலை கேட்டோன்னே 9:41. நீங்க வீட்டில் ஓய்வா இருந்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அல்லது வெளியில ஓய்வா இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியலனா எங்களுடைய பாட்காஸ்ட் இருக்கு, அங்க போய் எங்களுடைய வலைப்பதிவுகளை நீங்க கேட்கலாம். என்ன நடந்தது வலைப்பதிவு, சிங்கப்பூர்ல நடந்த குற்ற செயல்களின் தொகுப்பு, அதை உங்களுக்கு நாங்க தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் நேர்களே. அடுத்து உங்களுக்காக
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: தற்போதைய போக்குவரத்து நிலவரத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். பிரதான சாலைகள்ல போக்குவரத்து சீராக இருப்பதாகவே தெரியுது. ஏன்னா எந்த ஒரு செய்தியும் வரலன்னா சீரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்பொழுதுக்கு எந்த செய்தியும் இல்லை, அப்படி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து விடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க 9:08.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காரை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறை மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஆக நம்ம நேயர்கள் வந்து நொடி பொழுதுல இது வந்து ஸ்ரேயா கோஷல் குரல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது இந்த பாடல் தான் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. இந்த விளையாட்டு எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? டிக்டாக் லைவ் பக்கம் வாங்க. சனிக்கிழமை செப்டம்பர் 12 நம்ம இணைந்திருக்கின்றோம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்துல இறங்கியிருக்கும் நேர்களே, இப்போ வந்து பிரதான சாலைகள்ல இன்னைக்கு வார இறுதியா இருக்கிறதுனால போக்குவரத்து சீராக இருப்பதாகவே தெரிகிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
7: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சு இந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
8: வார இறுதி ஒலியில் உள்ள

0: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
2: வணக்கம். காலை மணி 10 மீடியா கப் ஒலி 9:08 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜி. சிங்கப்பூரின் ட்ரூ ஃபிட்னஸ் அண்ட் ட்ரூ யோகா நிலையங்கள் மூடப்பட்டதால் 600,000 வெள்ளிக்கு மேல் இழந்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் புகார் கொடுத்திருக்கின்றனர். அந்த சிங்கப்பூர் நிறுவனத்தை ஹாங்காங் நிறுவனம் நடத்தி வந்தது. உறுப்பினர் சந்தா நீண்ட காலத்துக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு முன்கூட்டி பணம் கட்டியது என்று ஏமாந்த பொதுமக்கள் புகார் கொடுத்திருப்பதாக சிங்கப்பூர் பயணிட்டாளர் சங்கம் தெரிவித்தது. நேற்று காலையில்தான் அது மூடப்படுவது தெரிந்ததாகவும் அதற்கு முன் எந்த அறிகுறியும் இல்லை என்றும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். அதற்கு முதல் நாள் வரை புதிதாக ஆள் சேர்த்ததாக சொல்லப்படுகிறது. சமூக ஊடகத்தில் வாடிக்கையாளர்கள் தங்கள் ஏமாற்றத்தை பதிவிட்டு வருகின்றனர். மலேசியாவில் உடனே பொதுத் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் ஹமாத் ஜயீத் ஹமிடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜயீத் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அம்னோ கூட்டத்தில் பேசிய திரு ஜயீத் திரு அன்வாரையும் அவரது அரசாங்கத்தையும் மறைமுகமாக குறை கூறி பேசினார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கரையோரத்தையும் 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றியிருக்கிறது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்துவிட்டது. ஹோமஸ் நீரிணை பல மாதமாக மூடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா வானூர்தி தாக்குதல்களை தொடர்ந்து கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயை மூடிவிட்டது. இதனிடையே செங்கடலும் தடைப்படுகிறது. ஹவுதி கிளர்ச்சி படை பல வாரமாக நடத்திய தொடர் தாக்குதலில் 100 கணக்கானோர் மாண்டனர். தற்போது அது செங்கடலையும் சுவேஸ் கால்வாயையும் இணைக்கும் தெற்கு வாசலை பிடித்திருக்கிறது. ஏமனில் இருக்கும் சவுதி ஆதரவு அரசாங்கத்தின் அதிகாரி அதை உறுதிப்படுத்தினார். எண்ணெய் விலை பிப்பாக்கி $100 மேல் நீடிக்கிறது. ஹோமஸ் நீரிணை குறித்து ஈரானும் ஓமானும் பேசப்போவதாக வந்த தகவலை தொடர்ந்து பிரெண்ட் டெக்சஸ் எண்ணெய் விலைகள் முன்னதாக சற்று இறங்கின. அனைத்துலக பிரெண்ட் எண்ணெயின் விலை $120 தாண்டும் என்று கோல்ட்மன் சாக்ஸ் எச்சரிக்கிறது. இன்று காலை எண்ணெய் விலை சற்று மிதமானதும் அமெரிக்க பங்குகள் வலுவடைந்தன. 4 நாள் சரிவிலிருந்து அமெரிக்க பங்குகள் அனைத்தும் திரும்பின. அமெரிக்காவில் விலைவாசி உயர்வதாக ஆக கடைசி புள்ளிவிவரம் சொல்கிறது. அடுத்த வாரம் மத்திய வங்கி வட்டியை உயர்த்தும் என்று நம்பப்படுகிறது. 15-16 ஆகிய தேதிகளில் அமெரிக்க மத்திய வங்கியின் கூட்டம் நடக்கும். சிங்கப்பூர் நேரப்படி 17ஆம் தேதி காலையில் வட்டி குறைந்ததா அதிகரித்ததா என்பது தெரியவரும். அதிபர் டொனால்டு டிரம்ப் 25 ஆண்டுக்கு முன் நடத்தப்பட்ட செப்டம்பர் 11 தாக்குதலை அமெரிக்கா ஒருபோதும் மறக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் தற்காப்பு அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியை தலைமையேற்றார். துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நியூயார்க்கில் நினைவஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்றார். மௌன அஞ்சலிக்கு பிறகு தாக்குதலில் மாண்ட சுமார் 3000 பேரின் பெயர்கள் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டன. நியூயார்க் நேரப்படி காலை 8:30 மணி முதல் நண்பகலுக்கு பிறகு வரை சுமார் 4 மணி நேரத்துக்கு பெயர்கள் வாசிக்கப்பட்டன. பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு சிங்கப்பூர் நேரப்படி இன்று மாலை 4:30 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. 2 நாள் மாநாட்டின் முடிவில் டில்லி தீர்மானத்தை வெளியிட இந்தியா திட்டமிடுகிறது. தீர்மானத்தின் பெரும்பகுதி அம்சங்களை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டதாக அரசதந்திர வட்டாரங்கள் கூறுகின்றன. ஈரான் போர் குறித்த அம்சத்தில் மட்டும் நெருடல் நிலவுவதாக தெரிகிறது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் சொல்வதாகவும் ஈரானையும் கண்டிக்க வேண்டும் என்று ஐக்கிய அரபு சுற்றரசுகள் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. அதில் 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. 10 நாடுகள் கூட்டாக செயல்படுகின்றன. உலக மக்கள் தொகையில் பாதியை பிரிக்ஸ் அமைப்பு பிரதிநிதிக்கிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக அது பார்க்கப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் பயண கப்பல் தீப்பற்றியதில் மாண்டவர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. மேலும் 50 அதிகமானோரை இன்னமும் காணவில்லை. புதன்கிழமை காலை தீப்பற்றியது. எம்இ ஜூன் ஆஸ்டர் கப்பல் மணிலாவிலிருந்து பிரபல சுற்றுலா தலமான பலவான் மாநிலத்தின் கொரோன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 134 பேர் இருந்தனர். அது சுமார் 22 மணி நேர பயணம். கப்பல் இலக்கை நெருங்கும் நேரத்தில் தீ மூண்டது. 2 வெடிப்புகள் ஏற்பட்ட பின் தீ மூண்டதாக உயிர்தப்பிய சிலர் கூறுகின்றனர். விசாரணை நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு கடத்தி செல்லப்பட்டதாக நம்பப்படும் 5 ஒராங்குத்தான் குட்டிகளை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்தோனேசியா கேட்கிறது. ஒடிசா காட்டில் சுற்றுக்காவல் சென்றவர்கள் அவற்றை கண்டதாக AFP செய்தி நிறுவனம் சொல்கிறது. 1.5 வயது மதிக்கத்தக்க அந்த குட்டிகளின் தாய் அப்போது உடன் இல்லை. ஒராங்குத்தான் அருகி வரும் உயிரினம். சுமத்ரா, போனியோ ஆகிய தீவுகளில் மட்டுமே அது உள்ளது. ஒராங்குத்தான் குட்டிகளின் தோற்றத்தை பார்க்கும்போது அவை சுமத்ரா தீவைச் சேர்ந்தவை என்று நம்புவதாக இந்தோனேசிய வனத்துறை சொல்கிறது. சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவ மன்றம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. விலங்கு நல மருத்துவர்களை பதிவு செய்வதும் அவர்களுக்கு உரிய விதிமுறைகளை அமைப்பதும் அதன் பொறுப்பு. முறையான பயிற்சிகளை அது அங்கீகரிக்கும். புதிய மன்றம் சிங்கப்பூர் விலங்கு நல மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தும். புதிய பதிவு முறை அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக நடப்புக்கு வரும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
3: போக்குவரத்து நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். பயணத்தை தொடங்கியிருக்கும் நேர்களே பார்த்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க. இப்பொழுதுக்கு நம்ம போக்குவரத்து சீராகவே இருக்கிறது. சிங்கப்பூரை சுற்றி இருக்கும் சாலைகளில் ஒரே ஒரு செய்தி இப்போதான் கிடைச்சிருக்கு. அதாவது அப்பர் சுரங்கன் ரோட் ஹவுகாங் ஸ்ட்ரீட் 21 அங்கே வந்து போக்குவரத்து விளக்குகள் பழுதறிந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மற்ற சாலைகளில் போக்குவரத்து இப்பொழுதைக்கு சீராக இருக்கின்றது.
4: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள்
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
7: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
6: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: ஒலி 968 இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக பிள்ளைகள் நிகழ்ச்சி தொடங்க போகுது. இந்த பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சி என்ன நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், அதை நீங்கள் வந்து ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கலாம், அல்லது அவங்கள மறுபடியும் செய்ய சொல்லி இன்னைக்கு ஒலிப்பதிவு பண்ணலாம். நீங்கள் ஒலிப்பதிவு பண்ணி குரல் பதிவை எங்களுக்கு அனுப்பி வைத்துருங்க. வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க. அவங்களால பாட முடியும், கதை சொல்ல முடியும், அருமையாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்களுக்கு ஒலிப்பதிவு பண்ணி அனுப்புங்க. அதை இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைகளுடைய இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். 11 மணி வரைக்கும் அது இடம்பெறும். 11 மணிக்கு மேலே என்ன இடம்பெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக 70களில் வந்த சில பாடல்களை எடுத்து வச்சிருக்கிறேங்க இன்னைக்கு ஒளியேற்றுவதற்கு.
8: அழகாம் கொடி சிறுது.
3: ஆக பிறகு நம்ம இந்த பாடலோட தான் தொடங்க போறோம். அதுக்கப்புறம் இந்த பாடல் காத்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. கேட்க மறந்துடாதீங்க. 11 மணிக்கு மேல 70களில் வந்த பாடல்கள்.
9: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

பள்ளிக்கூட விடுமுறை நாட்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம யோசிக்க போறோம். நம்மளுடைய காலத்துல இப்பெல்லாம் வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்றாங்க விடுமுறை காலத்துல. அந்த நேரத்துல உங்களுடைய விடுமுறை காலத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? நான் சொல்றது அப்பா அம்மாவா இருக்கிறவங்க, தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க, நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள்ல நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, அதை பத்தி பேசுவோம் நம்ம. நீங்க குரல் பதிவு அனுப்பி வைக்கலாங்க 9678 8 9 8, அல்லது நீங்க எழுதி கூட அனுப்பலாம், அதே எண்ணுக்கு அனுப்பி வைத்திருங்க. அல்லது அழைத்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதே எண்ணுக்கும் அழைக்கலாம், 6 1 1 9 6 8 அழைக்கலாம். உங்களுக்காக தோனி படத்துல இருந்து பாடல் எஸ் பாலசுப்ரமணியம் பாடுறாரு, அதே நேரத்தில் மௌனகுரு படத்துல இருந்து தமனேஸ்வரி சில பாடல் எடுத்து வச்சிருக்கிறேங்க. கேளுங்க மகிழுங்க, ஒளியோட தொடர்ந்து நீங்க

0: உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: Come on baby, let's go on the bullet. On the vela padikala duet.
0: உங்களுக்கு மாதிரி இருக்கு. உங்களோட கொண்டாடுங்க.

0: இப்ப பள்ளிக்கூட விடுமுறைனா வெளியூர் பயணம் மேற்கொள்றதுதான் விடுமுறை. அதாவது ஒரு வாரமா இருந்தாலும் சரி, ஒரு மாசமா இருந்தாலும் சரி, உடனே பொட்டியை கட்டிட்டு வெளியூர் பயணம் மேற்கொள்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தேவைப்படுது, ஒரு பிரேக் தேவைப்படுது, ஒரு விடுப்பு தேவைப்படுது இல்லையா. அந்த காலத்துல பள்ளி விடுமுறையின் போது விடுப்புல போனாங்களா எல்லாரும்? எனக்கு தெரிஞ்சு பள்ளி விடுமுறைனா வீட்டுல இருப்போம், சிங்கப்பூர்ல இருக்கிற இடங்களை போய் சுற்றி பார்த்திருக்கிறோம், அது எனக்கு தெரிந்தது. ஆனா நம்ம நேயர்கள் வெளியூருக்கெல்லாம் போயிருக்கிறாங்களா கொஞ்சம் கேட்போம் அவங்க கிட்ட.
1: வணக்கம் ராஃபி, பத்மாவதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க பத்மாவதி.
1: நம்ம டைம் படிக்கும் போது வந்து ஸ்கூல் லீவ்ல வந்து நம்ம வந்து வெளியூருக்கு போக மாட்டோம். அப்பா அம்மா வந்து படத்துக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க.
0: சரி,
1: அப்பெல்லாம் வந்து டிக்கெட் 50 காசு தான், 50 காசு ஒரு வழி. ஸோ படம் பார்க்க போவோம். அதை தவிர்த்து வந்து நம்ம லீவ்னால வந்து குக்கிங் கற்றுப்போம், வீட்டு வேலை செய்வோம். அம்மா கூட சேர்ந்து வீட்டு வேலை செய்யணும், குக்கிங் செய்யணும். இந்த காலத்து பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சதுங்க.
0: ஒரு வாரம் அல்லது ஒரு மாசம் விடுப்பு வரும்போது இல்ல நம்ம எங்கேயும் போகல வீட்டுல இருக்க போறோம்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது அவங்களா ஒரு திட்டம் போட்டு நண்பர்களோட வெளியூருக்கு போறது அதெல்லாம் வந்து செய்யறாங்க. இப்ப உயர்நிலை பள்ளிக்கு மேல இருக்கிறவங்க, மேற்கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்க, தொடக்க பள்ளியில உள்ளவங்க பெற்றோர் பேச்சு கேட்டுட்டு இருக்கிறது உண்டு, நண்பர்களோட வெளியே போறது உண்டு. ஆனா வெளியூர் பயணம் மேற்கொள்ளலன்னா, ஆனா வெளியூர் பயணம் மேற்கொள்றதா இருந்ததுன்னா பெரும்பாலும் அவங்க வந்து அதுக்கு தயாராகிறதும் உண்டு. இப்ப ஜூன்லயும் டிசம்பர்லயும் ஏன் பெரும்பாலும் அவங்க வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்றது இல்லை அந்த காலத்துலன்னா, பொருளாதாரம் தான், பொருளாதாரம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு 10 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியுமா? பெற்றோர்னால முடியாத வெளியூர் பயணங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த காலத்துல.
2: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: இஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 99 சிறப்பு விற்பனைய தவற விடாதீங்க.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
7: ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
8: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
8: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
9: இந்த கால விடுமுறைக்கும் அந்த கால விடுமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கு. நான் ஒன்னு சொல்லியிருந்தேன், பொருளாதாரம்னு. அதனாலதான் வந்து பல குடும்பங்கள் வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளாம இருந்திருக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு நிறையவே போயிருக்கிறாங்க. இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பத்மாவதி சொன்ன மாதிரி படம் பார்க்க போயிருக்கிறாங்க, அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. மலேசியால உறவினர்களை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா இங்கிருந்து மலேசியாவுக்கு நம்ம போகிறதுக்கு அவ்வளவு செலவாகாது இல்லையா, இங்கிருந்து போகிறது. ஏன்னா விமான பயணம் மேற்கொள்றதா இருந்துச்சுன்னா அதிக செலவழிக்க வேண்டியது இருந்துச்சு அந்த காலத்தில். அதனால வந்து அவங்க கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம்னு தோணுது. அடுத்து சாந்த குமார் என்ன சொல்றாங்க?
10: வணக்கம் ரஃபி.
9: வணக்கம். வணக்கம்.
10: சாந்தி பேசுறேன். அந்த காலத்துல விடுமுறை, பள்ளி விடுமுறைனா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பெரும்பாலும் வீட்டுலதான் இருப்போம். ஏன்னா நாங்க எல்லாம் ஒரு குவார்ட்டர்ஸ்ல இருந்தோம். பக்கத்துல எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து. கிட்டத்திலே ஒரு திடல் இருக்கும், அந்த திடல்ல போய் விளையாடுவோம். பெரும்பாலும் வெளியிலதான் விளையாண்டுட்டு இருப்போம். சாப்பாட்டு நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அப்புறம் மறுபடியும் போய் விளையாடுவோம். மழை காலமா இருந்தா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இந்த போர்ட் கேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்னேக் அண்ட் லேடர், டம், க்ளூடோ, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். மற்றபடி இன்னொரு ஞாபகம் என்னன்னா, எங்க உறவினர்கள் மலேசியால இருக்கிற உறவினர்கள் வீட்டுக்கு ட்ரெயின்ல போவோம். அந்த ட்ரெயின்ல போறது அது ஒரு மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப அந்த ட்ரெயின்ல போய் சொந்தக்காரங்களை மலேசியால பாத்துட்டு வர்றது, அப்படிதான் எங்க விடுமுறையை கழிப்போம். நன்றி. வணக்கம்.
9: நன்றி. வணக்கம் சாந்தி. அதாவது இங்கிருந்து மலேசியாவுக்கு போறதுக்கு பலரும் வந்து அந்த நேரத்துல பொருளாதார வசதி இருந்தது அவங்களுக்கு, சரியா? ஒன்னு பெரிய பெரிய பயணம் மேற்கொள்றதுதான் முடியாது. ஆனா பிள்ளைங்களோட எண்ணிக்கை அந்த மாதிரி வீட்டுல.

0: இந்த கால விடுமுறையில பிள்ளைங்க வந்து வீட்லயே தங்க மாட்டாங்க. பெற்றோரை விட்டு ஏதாவது ஒன்னு ஏற்பாடு பண்ணுங்க, விடுமுறை வருது, விடுமுறை வரதுக்கு முன்னாலேயே அவங்க கேட்டுக்கிறாங்க. பெற்றோரும் பிள்ளைகளை வெளியூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அந்த காலத்துல பெற்றோர்கிட்ட போய் வெளியூருக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா நமக்கு விழுந்து இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு அடி மட்டும்தான். இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது, பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா உடனே கூட்டிட்டு போயிடுறாங்க. சரி, நாகம்மா என்ன சொல்றாங்க?
1: காலை வணக்கம் அம்மா ரஃபி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கேன்.
1: என் பேர் வந்து நாகா, நான் சிம்பாங்ல இருந்து அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க
1: ரஃபி, நீங்க கேட்டீங்களா அந்த பள்ளி பருவத்துல? இப்ப எனக்கு வந்து 74 வயசு. அப்ப அந்த டைம் நான் ஒன்றும் ஞாபகம் எனக்கு இருக்கு ரஃபி, 3 February 3 February 4 February 5 February 6 அந்த காலத்துல வந்து எங்களெல்லாம் எங்க மோஸ்ட்லி கூட்டிட்டு போவாங்க, நேஷனல் மியூசியம், லைப்ரரிக்கு கூட்டிட்டு போவாங்க, நேஷனல் லைப்ரரி. தேங்கூர்ல வந்து நேஷனல் தியேட்டர் இருந்துச்சு, நேஷனல் தியேட்டர், அங்க கூட்டிட்டு போவாங்க. அப்ப வந்து டைகர்பாம் கார்டன், இப்ப அப்பா வீடுல அந்த காலத்துல வந்து டைகர்பாம் கார்டன், நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நாங்களாம் இந்த மாதிரிலாம் போனது இல்லை. ஒன்னே இந்த பள்ளி பருவத்தெல்லாம் எங்க ஆசிரியர்லாம் எங்களை கூட்டிட்டு போவாங்க வீட்டுல போய். ஐயோ அப்பா தூங்க முடியாது, ரொம்ப எக்ஸைட்டட். அப்பாட்டெல்லாம் சொல்லுவோம், அப்பா எங்க டீச்சர்லாம் எங்க கூட்டிட்டு போறாங்க அப்பா, எப்படி எப்படி சும்மா ஒரு ரொட்டி லான்ச் பங்கு எடுத்துட்டு போவோம்ப்பா, ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம். நம்ம வெள்ளனே எஞ்சி போவோம், பஸ் வர எங்களை கூட்டிட்டு போவேன். இஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் ரஃபி அந்த காலத்துல, அந்த பருவத்துல. நம்ம 3 4 5 என்ன வயசு இருக்கும் அந்த காலத்துல பாருங்க. இப்ப வரைக்கும் எங்களால மறக்கவே முடியாது அந்த என்ஜாய்மெண்ட், பிள்ளைங்க கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் அந்த சின்ன பிள்ளை ரொம்ப குறும்புகள் ரஃபி. அந்த டைம்ல டீச்சர்லாம் எங்களை ஏசுவாங்க தான், பஸ்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரங்கி பண்ணுது அந்த டைம். அது ஒரு என்ஜாய்மெண்ட் மோமெண்ட் எங்களுக்கு, ஐ மீன் எனக்கு. இது வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு ரஃபி. நன்றி ரஃபி,
0: பாய். நன்றி, அருமையான ஒரு இதை பகிர்ந்து கொண்டீங்க. பெரும்பாலானோருக்கு அது இருந்திருக்கு, பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஏற்பாடு பண்ணா போகும்போது அந்த சந்தோஷம். சில வேளைகள்ல அந்த உணவு கூட பணம் கொடுத்து அங்கே போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டில இருந்தே தயாரித்து கொடுத்து விடுவாங்க. சாண்ட்விச்சாக இருக்கட்டும் இல்லையா, அந்த மாதிரி செய்து கொடுத்து விடுவாங்க. ஆக இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க சொந்தமாகவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெற்றோர் அனுப்பி வச்சு கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் கூட அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாமல், பரவாயில்ல நான் வந்து நண்பர்களோட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற காலமாக இருக்கு இது. நிச்சயமாக குடும்பத்தோட போகிறதே அவங்க ஆசைப்படுறாங்க வெளியே போகிறதுக்கு. எங்கே வீட்டில் தங்கக்கூடாது, எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம், அதனால தான் வெளியூர் பயணங்கிறது வந்ததே அதனால தான். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அதை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அழைத்து பேசுகிற நேயர்களுக்கு நன்றி. அடுத்து இன்னும் சில நேயர்கள் அனுப்பி வைத்திருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம கேட்போம்.

0: காவலன் படத்துல இந்த பாடல் கேட்டீங்க. வித்யாசாகரோட சில பா விஜய் இயற்றியது, திப்பு ஸ்வேதா அந்த பாடல பாடியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம பள்ளிக்கூட விடுமுறையை பற்றி இடையிடையே தெரிந்து கொள்வோம். நம்ம நேர்கள் வந்து எப்படி கொண்டாடுறாங்க, அந்த காலத்துல பள்ளிக்கூட விடுமுறைனா என்ன, அவங்களுக்கு வெளியூர் பயணம்லாம் மேற்கொண்டாங்களா, அப்படி மேற்கொண்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க பொருளாதாரத்துல கொஞ்சம் நல்லா செய்திருக்கணும், அப்பா நல்ல வேலையில இருந்திருக்கணும், அம்மாவும் வேலை செய்துக்கிட்டு இருந்திருக்கணும். அப்படிலாம் இருந்தாதான் பிள்ளைகளும் குறைவா ஒரு இரண்டு பிள்ளைங்க இருந்த குடும்பமா இருந்துச்சுன்னா அவங்க போயிருந்திருக்கலாம் அந்த காலத்துல. ஆனா அப்படி பிள்ளைங்க அதிகமா இருந்துருந்துச்சுன்னா ஒரு சமயம் வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு போயிருப்பாங்க. அந்த கால நிலவரம் அந்த மாதிரி இருந்தது, வேற எதுவும் இல்லை. என்ன நேர்களை சொல்றதை வைத்து, நான் எனக்கும் தெரிந்ததை வைத்து நான் சொல்லும் போது இப்படிலாம் நடந்திருக்கு அந்த காலத்துல. அதுதான் சத்தியம் படத்துல இருந்து ஒரு பாடலுங்க. 70களில் வந்த பாடல்களை கேட்கும் நேரம் இது, உங்களுக்காகவே எடுத்து வச்சிருக்கிறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியிருக்கும் பாடலோட இந்த தொகுப்பை நம்ம தொடங்குவோம்.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணனிங்கே
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: ஏதேதோ நடக்கும்,
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள்

0: சத்தியம் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. திரையிசை திலகம் கே பி மகாதேவனோட இசையில கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா அந்த பாடலை பாடினார். பயணத்தை மேற்கொண்டு இருக்கீங்களா? பிரதான சாலைகள்ல இப்பொழுதைக்கு போக்குவரத்து ஓரளவுக்கு சீராகவே இருப்பதாக தெரிகின்றது. எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல. வுட்லண்ட்ஸ் மற்றும் துவாஸ் செக் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா போக்குவரத்து சற்று அதிகமாக இருக்கிறது. வார இறுதியாக இருப்பதா
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
0: பள்ளிக்கூட விடுமுறை அந்த காலத்துல எப்படி இருந்தது?
3: வணக்கம்மா. இங்க ஞானமணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: உங்களுடைய உச்ச நேயர் என் காலத்துல எல்லாம் எங்க அத்தை வீட்டுல போய் தங்கிருவோம். ரெண்டு அத்தை இருந்தாங்க, அவங்க வீட்டுல போய் தங்கிட்டு வருவோம் ஒரு வாரம். அப்படி இல்லைன்னா பாட்டி வீட்டுல போய் தங்குவோம். அப்புறம் வீட்டுல இருந்தாக்கா வீட்டு வேலை ஏதாச்சும் பாத்துட்டு தான் இருப்போம். வெளியூருக்கெல்லாம் போனதே கிடையாது. கல்யாணம் பண்ணி தான் கணவர்மார்கள் எங்களை வெளியூருக்கு கொண்டுட்டு போனது. அதனால இப்ப உள்ள பிள்ளைங்க, இப்ப உள்ள பேர பிள்ளைங்க குடுத்து வச்சதுங்க, சொந்தமாவே போயிட்டு வராங்க வெளியூருக்கெல்லாம். எந்தெந்த ஊருக்கு சுத்தனமும் எல்லாம் போயிட்டு வராங்க என் பேர குழந்தைங்க. அதனால அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நன்றி, வணக்கம்ப்பா.
0: நன்றி
3: மாந்த குரலும்.
0: ரொம்ப நன்றிமா. சரி, இன்னைக்கு பள்ளி விடுமுறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்து விடுமுறை இந்த காலத்து விடுமுறை மாதிரி இல்லைங்கிறது நம்ம நேர்கள் சொல்றதுல இருந்தே தெரியுது. இன்னும் ஒரு சில நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்க வார இறுதி ஒலியில் உல்லாசம்.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
0: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: வீட்ல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
9: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: அந்த கால பள்ளி விடுமுறை என்பது வித்தியாசமான பள்ளி விடுமுறை. சின்னசாமி எப்படி பள்ளி விடுமுறையை கழித்தாரு?
1: காலை வணக்கம். திரு முகமது ரஃபி அவர்களே, நலமா இருக்கிறீர்களா?
0: நல்லா இருக்கிறேன்.
1: சின்னசாமி கோத்தத்தின் ஜெயபில் இருந்து அழைக்கிறேன்.
0: உங்க இடத்துல எப்படி?
1: அந்த காலத்தில் பள்ளி விடுமுறையில் எங்களுக்கெல்லாம் வெளியே போக வாய்ப்பு கிடைக்காது, வீட்டிலே தான் இருப்போம். இருந்தாலும் அந்த சமயத்தில் எங்கள் அம்மா வந்து ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள்.
0: சோ
1: பள்ளி விடுமுறை வந்து விட்டால் நாங்கள் அவர்களுடன் உதவிக்கு ரப்பர் தோட்டங்களுக்கு சென்று உதவி செய்வோம் அவர்களுக்காக.
0: சரி.
1: சோ இதுதான் பள்ளி விடுமுறையில். மற்றபடி மீன் பிடிப்பது, வந்து விளையாடுவது, இப்படிதான் இருந்து வீட்டிலே இருப்போம், எங்கும் போக மாட்டோம்.
0: சரி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். மலேசியால வந்து வீட்லயே இருந்திருக்கிறாங்க. சிங்கப்பூர்லயும் பலரும் ஏன்னா பக்கத்து பக்கத்துல தானே இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு வாழ்க்கை முறை, இல்லையா?
2: காலை வணக்கம் ரஃபி. தேவிகி மலேசியால இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: எங்களோட ஸ்கூல் லைஃப், அம்மா என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து ஸ்கூல் லீவ்ல வந்து எப்பயுமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுதான். ஏன்னா அம்மா அப்பா அப்படிதான் கொண்டு போய் விடுவாங்க. அப்புறம் அவங்களும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குவாங்க. அதுதான் எங்க ஸ்கூல் லீவாவே இருந்தது. கடந்தது. அப்பெல்லாம் யாரும் வெளியூருக்கு எல்லாம் போக மாட்டோம். அந்த சூழ்நிலையெல்லாம் அப்பெல்லாம் நம்ம இல்ல ரஃபி. அது எயிட்டிஸ்ல உள்ள ஸ்கூல் லீவுங்களோட கதைகள் அது. நன்றி ரஃபி.
0: நன்றி, நன்றி, நன்றி. பாத்தீங்களா, பெரும்பாலானோர் வந்து வீட்டுலதான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப குறைவானவர்கள் தான் இங்க இருந்து மலேசியாக்கு பயணம் செய்யறது கூட குறைவானவர்கள் தான். பெரும்பாலானவங்க வந்து இங்க இருக்கிற இடத்தை தான் சுத்தி பார்த்திருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம் நம்ம 70களில் வந்த பாடல்கள் உங்களுக்காக.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: பள்ளிக்கூட விடுமுறைய வீட்ல இருந்து படித்தும் தொலைக்காட்சி அப்பப்ப பார்த்தும் கழித்தவங்க கூட இருக்கிறாங்க நம்மிடையே, தெரியுமா?
1: வணக்கம் ரஃபி.
0: வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: பேசுறேன், சொல்லுங்க.
1: ஓகே, எனக்கு தெரிஞ்ச வந்து எங்க அப்பா வந்து, நாங்க வந்து வெளியூருக்கு போய் ரொம்ப குறைவுதான். அந்த அப்பாக்கு வந்து லாங் லீவ் கிடைச்சாதான் வெளியூருக்கு எல்லாம் போயிட்டு வர்றது உண்டு. மற்றபடி வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப எங்களை கூட்டிட்டு போவாங்க. லைக் நேஷனல் ஆர்ட் கேலரி, மியூசியம், அப்புறம் சைனீஸ் கார்டன், ஜப்பனீஸ் கார்டன், இந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப நடக்கும். அந்த சிசி மூலம் வாக்கிங் போகிறது, அந்த வாக்கத்தான், யா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கவனம் கொடுத்து, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒரு ஷார்ட் ஹாலிடே வந்தால் இப்படி தான் போவோம். லாங் ஹாலிடே வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கும் லீவுனா தென் வி கோ
0: அவருக்கு ஹாலிடே பங்களூஸ் கிடைக்குமா, ஷாலிஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிறதுனால அங்க போய் நாங்க நேரத்தை செலவிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்களுடைய பெற்றோர் குடும்பத்துல 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்களுடைய கசன்ஸ் இவங்க எல்லாம் வருவாங்க. என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம், அப்பாவுடைய அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க. அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அம்மாவுடைய சகோதரர்கள் வருவாங்க. ஒரு குடும்பமாக நாங்கள் போயிட்டு வருவோம். தெலுக் மாதா இகான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நாங்கள் போவோம். ரொம்ப பழமை வாய்ந்த அழகான கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஹாலிடே பங்களூஸ் இங்கே தான் நேரத்தை செலவிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடமே இல்லை, சோமாப்பா இடம். அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து போய் எங்களுடைய விடுமுறை கழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பானு வேலு. நீங்கள் சொல்லும் போதே எழுதியிருக்கிற விதமே எனக்கு காட்டுது, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்திருப்பீங்க அப்படின்னு. இது ஒரு நல்ல விடுமுறையாக இருந்திருக்கும்ல, ஒரு 3-4 நாள் அங்கே போய் தங்கிட்டு வர்றது. ஆனால் சில குடும்பங்களில் இப்போ எனக்குலாம் வந்து இந்த சேலே, இந்த ஹாலிடே பங்களோ இருக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியில் தான் எனக்கு தெரிய வந்தது. தொடக்கப்பள்ளியில் கூட எனக்கு தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. அது வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் அந்த கேம்பிங் அதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, அதெல்லாம் தெரியும் நமக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லா நேயர்களுக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூட அனுபவத்தை சொல்லியிருந்தீங்க, விடுமுறை எப்படி இருந்தது அப்படின்னு. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. சிங்கப்பூர்லேருந்து மட்டும் இல்லை, மலேசியாவிலேருந்து நம்ம நேயர்களை அனுப்பி வைத்திருந்தாங்க. எல்லாருக்குமே நன்றிங்க. தொடர்ந்து நினைத்துருங்க.
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்க குழுவிற்கு பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026. எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி
5: 70. கேட்க கேட்க ஆனந்தம்.

0: பள்ளிக்கூட விடுமுறை அக்காலத்தில் எப்படி இருந்தது?
1: ஹலோ, வணக்கம் ரவி.
0: வணக்கம் வணக்கம்.
1: மைமு பேசுறேன்.
0: சொல்லுங்க மைமு.
1: இப்ப உள்ள பள்ளி விடுமுறைன்னா கண்டிப்பா ஒரு 3 நாள் விடுமுறைனாலும் சும்மா மலேசியாவுக்காவது இல்லைன்னா ஜோஹருக்காவது போயிட்டு வந்துருவாங்க இப்ப உள்ள பிள்ளைங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு எங்கேயுமே போனதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைங்களை ஒரே ஒரு முறை தான் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன். அதுக்கு பிறகு நான் எங்கேயுமே அழைச்சிட்டே போகல. ஏன்னா பொருளாதாரம் இல்லை, பயணம் முகவர்கள் ஏற்பாடு பண்ணி தராங்க நம்ம பயணம். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி அந்த எந்த இடத்துக்கு நம்ம போகணும் வரணும்,
0: அந்த
1: இடங்களை போய் பார்க்க வேண்டிய இடங்கள், சூழ்நிலை, சாப்பாடு எல்லாம் இப்ப வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலகட்டம். யாருமே நம்ம குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும் தான் நினைப்போமே தவிர வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிற நினைப்பே வராது. பிள்ளைங்களும் எதுவுமே நம்ம கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே போனது இல்லை. ஆனா என் பிள்ளைங்க இப்ப நல்லா சுத்துறாங்க ரவி.
0: காலம் மாறிடுச்சு இல்ல. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, வெளியூருக்கு போயிட்டா அங்க ஏதாவது நடந்துருமோ, அல்லது வர்றதுக்கு தாமதம் ஆயிடுமோ, அல்லது நம்மளால சமாளிக்க முடியாம போயிடுமோ, அப்படிலாம் கூட சில பெற்றோர் பயந்ததா எனக்கு தெரியும். அடுத்து சாந்தி என்ன சொல்றாங்க
2: ரவி? எங்க டைம்ல எல்லாம், அதாவது 1990ஸ்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போது எங்களுக்கு லீவ் இல்ல. லீவ் இருந்தாலும் 8 weeks லீவ் தான் இருக்கும். குடும்பம் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த சலுகையும் இல்லை. ஆனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரு மலேசியா மலாக்கா அப்படிதான் அழைச்சிட்டு போவோம்.
0: சரி,
2: அதுதான். அண்ட் தென் தி மோஸ்ட் இஸ் நம்ம சிங்கப்பூர் சுத்தி பார்ப்போம். ஃபேமிலியோட இருந்து சிங்கப்பூர் சுத்தி பார்ப்போம். அண்ட் தென் ட்ரை டு பிரிங் தேம் டு தி ஃபேமிலி ஹவுஸ், லைக் எங்க அக்கா வீடு, என்ன அதாவது அத்தை வீடு, மாமா வீடு, சித்தி வீடு, அப்படியே அழைச்சிட்டு தான் போவோம் தவிர.
0: ஆனா
2: இப்ப உள்ள பிள்ளைங்களாம் வந்து வெரி லக்கி, தே ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் வித் தி பேரண்ட். தி பேரண்ட் ரொம்ப opportunities இருக்கு. And a lot of you know this, they give a lot of spending for them.

இன்றைய நிகழ்ச்சியில பள்ளிக்கூட விடுமுறை பற்றி பேசின நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி. காலையில இருந்து 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம நேயர்கள் என்னோட இணைந்திருந்தீங்க, உங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நேரம் வந்துடுச்சு. டிக்டாக்ல இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். எங்களுடைய ஒளிபரப்புல நேரடியா இப்ப வானொலி நிகழ்ச்சி கேட்கிற மாதிரி டிக்டாக் நேரலையிலையும் வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வார இறுதிய சிறப்பாக்குங்க நேயர்களே, இந்த வார இறுதியில உங்களுக்காக ஒளியில சிறப்பான அங்கங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. செய்திகளுக்கு பிறகு எஸ் ஜானகி அவங்களுடைய பாடல்களை 1 மணி நேரம் நீங்க இடைவிடாம கேட்க போறீங்க. அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல்களை கேட்க போறீங்க. யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல்கள் உங்களுக்காக 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இடம்பெற போகுது. நாளைக்கும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் இடம்பெறுது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி. மீண்டும் எப்ப சந்திக்கிறோம்? இன்றிரவு 9 மணிக்கு மறுபடியும் உங்களை சந்திக்க ஓடோடி வந்து விடுவேன். அது வந்து ஒரு ஒளிப்பதிவு நிகழ்ச்சி தான், ஓடோடி வரதுக்கு எதுவும் இல்லை. எனவே உங்களை அங்க சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி. தொடர்ந்து இணைந்திருங்க. இப்ப செய்திகளுக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னால ஒரே ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். அரங்கேற்றம் படத்திலிருந்து எல்லா ஈஸ்வரியோட குரல்ல வி குமாரோட இசையில் பாடல் வருகிறது. நான் ரஃபி, மீண்டும் சந்திப்போம்.

0: இப்ப ஹைதராபாத்ல அவளுக்கு என்ன சம்பளம் இருக்கும்?
1: என்ன 500 550 இருக்கும்.
0: 1000 1500 சொல்லிட்டு இருக்காளே.
1: அப்படியா? எனக்கு தெரியாதுங்க, நான் வரேன்.
2: ஆஹா.

0: நண்பகல் மணி 12 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சீனா இந்தியாவுடன் உறவை புதுப்பிக்க விரும்புவதாக கோடி காட்டியிருக்கிறது. கருத்து வேறுபாடுகளை முறையாக கையாள அது உறுதி தெரிவித்தது. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று புதுடில்லி சென்றிருக்கிறார். அதிபர் ஷியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று பேச்சு நடத்தவிருக்கின்றனர். இருநாடுகள் உத்திபூர்வமாக நீண்டகால நலனை மனதில் வைத்து உறவை அணுக வேண்டும் என்று சீனா கூறியது. இந்தியாவுக்கான சீன தூதர் சு சே ஃபேஹோங் உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கலாம் என்று குறிப்பிட்டார். பல முனைகளில் இந்தியாவுடன் சீனா இணைந்து பணியாற்றும் என்றார் அவர். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு சிங்கப்பூர் நேரப்படி இன்று மாலை 4:30 தொடங்கவிருக்கிறது. இரண்டு நாள் மாநாட்டின் முடிவில் டில்லி தீர்மானத்தை வெளியிட இந்தியா திட்டமிடுகிறது. தீர்மானத்தின் பெரும்பகுதி அம்சங்களை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டதாக அரசு தந்திர வட்டாரங்கள் கூறுகின்றன. ஈரான் போர் குறித்த அம்சத்தில் மட்டும் நெருடல் நிலவுவதாக தெரிகிறது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் சொல்வதாகவும், ஈரானையும் கண்டிக்க வேண்டும் என்று ஐக்கிய அரபு சுற்றரசுகள் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. அதில் 11 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. 10 நாடுகள் கூட்டாக செயல்படுகின்றன. உலக மக்கள் தொகையில் பாதியை பிரிக்ஸ் அமைப்பு பிரதிநிதிக்கிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு போட்டியாக அது பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் உடனடியாக பொது தேர்தல் நடத்த வேண்டும் என்று அந்நாட்டு துணை பிரதமர் அஹமத் ஜைத் ஹமீடி கூறியிருக்கிறார். தேர்தல் நடந்தால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதிகாரம் அம்னோவிடம் திரும்பிவிடும் என்று அம்னோவின் தலைவருமான அவர் சொன்னார். திரு ஜைத் அம்னோ ஆண்டு கூட்டத்தில் 3000 கட்சி உறுப்பினர்களிடையே பேசினார். மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது முதல் 60 ஆண்டுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோ 2018 பதவியை பறிகொடுத்தது. தற்போது பிரதமர் அன்வாரின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறது. அண்மைய மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்ற பின் பொது தேர்தலுக்கு அம்னோ குரல் கொடுக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை காற்றின் தரம் மேம்பட்டிருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 79 புள்ளியாக பதிவானது. கிழக்கிலும் அதே நிலை. மத்திய வட்டாரத்தில் இதற்கு முன் தரக்குறியீடு 100 மேல் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. மற்ற வட்டாரங்களில் தரக்குறியீடு சுமார் 70 புள்ளியாக மிதமான நிலையில் இருக்கிறது. தீவின் மேற்கிலும் தென்மேற்கிலும் இன்று காலை கடுமையான மழை பெய்தது. மேற்கு நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கும் திங்கா நீர்த்தேக்கத்தில் 1 நேரத்தில் சுமார் 37 மில்லிலிட்டர் மழை பதிவானது. துவாசிலும் கடுமையான மழை. அங்கு காலையில் 1 சுமார் 40 மில்லிலிட்டர் மழை பெய்தது. இது கடுமையான அளவாக கருதப்படுகிறது. தாய்லாந்து ராணுவம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே சுவர் கட்டும் பணியை தொடர்கிறது. இருநாட்டு எல்லையில் சுமார் 8.5 கிலோமீட்டர் தூரம் அந்த சுவர் கட்டப்படும். எல்லையில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பது நோக்கம் என்று தாய்லாந்து சொல்கிறது. ஆள் கடத்தல் பொருள் கடத்தலை தடுப்பதே முக்கிய இலக்கு என்றது அது. தாய்லாந்து கம்போடிய எல்லை 800 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. தகராறுகள் அடிக்கடி நடக்கும். கடந்த ஆண்டு ஜூலை டிசம்பர் மாதங்களில் மோதல் ஏற்பட்டது. சுமார் 500,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற நேர்ந்தது. பிலிப்பீன்ஸில் பயணக்கப்பல் தீப்பற்றியதில் மாண்டவர் எண்ணிக்கை 35 உயர்ந்திருக்கிறது. மேலும் 50 அதிகமானோரை காணவில்லை. புதன்கிழமை தீப்பற்றியது. எம்வி ஜூன் அஸ்டர் கப்பல் மணிலாவிலிருந்து பிரபல சுற்றுலா தலமான பலவான் மாநிலத்தில் உள்ள கொரோன் நகருக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 134 பேர் சென்றனர். அது சுமார் 22 பயணம். கப்பல் இலக்கை நெருங்கும் நேரத்தில் தீ மூண்டது. 2 வெடிப்புகள் ஏற்பட்ட பின் தீ மூண்டதாக உயிர் தப்பிய சிலர் கூறுகின்றனர். பிரான்சில் ரயில் தடம் புரண்டதில் 44 பேர் காயமுற்றனர். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார். இன்று அதிகாலை விபத்து ஏற்பட்டது. அடையாளம் தெரியாத பொருளை மோதிய பின் ரயில் புரண்டதாக அதிகாரிகள் கூறினர். ரயிலில் அப்போது 180 பயணிகள் இருந்தனர். காயமுற்றவர்களுக்கும் பயணிகளுக்கும் உதவ சுமார் 140 தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். நேபாளம் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை சீர் செய்ய சுமார் 6 வெள்ளி தேவைப்படும் என்று கூறியிருக்கிறது. அடுத்த 6 குறுகிய கால சீரமைப்பு பணிக்கு சுமார் 74 வெள்ளி தேவை என்று நேபாள வெளியுறவு அமைச்சு சொல்கிறது. பிரதமர் பலேந்திர ஷா இம்மாத இறுதியில் நியூயார்க் சென்று ஐக்கிய நாட்டு நிறுவன ஆண்டு கூட்டத்தில் நேபாளத்தின் அவசர நிலையை எடுத்துரைப்பார் என்று அதிகாரிகள் கூறினர். பதவிக்கு வந்தபின் அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணமாக அது அமையும். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடல் கடையோரத்தை 3 கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளையும் கைப்பற்றியிருக்கிறது. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் முக்கிய நீர்ப்பாதையை மின்னல் வேகத்தில் தாக்கி அது ஆக்கிரமித்துவிட்டது. ஹோமஸ் நீரிணை பல மாதமாக மூடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா வானூர்தி தாக்குதல்களை தொடர்ந்து கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயை மூடிவிட்டது. இதனிடையே செங்கடலும் தடைபடுகிறது. சீனா அமெரிக்காவில் கார் தயாரிக்கும் ஆலைகள் அமைப்பதை தாம் எதிர்க்கவில்லை என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் சீன ஆலைகளில் அமெரிக்கர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றார் அவர். சீனா மெக்சிகோவில் கார்களை தயாரித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தாம் எதிர்ப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்னும் 2 வாரத்தில் வாஷிங்டன் செல்லவிருக்கும் நிலையில் அதிபர் டிரம்ப் ஃபாக்ஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டி தந்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
5: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: என்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கானக்கோயில் எஸ் ஜானகி. மறைந்தும் வாழும் அந்த கானக்கோயிலின் பாடல்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.

0: கீதாலே போற்றுவோம்.
1: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
2: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
3: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: அனைத்தும் வாழ்கிறார்.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சின்ன சட்டி, புட்டு இந்த அடுப்பு,
2: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
4: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
2: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
8: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000 இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
7: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

0: மறைந்தும் வாழ்கிறார்.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அது மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
3: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இந்தியாவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குழி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்குழியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்குழி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்குழி முற்றிலும் கிடையாது. இஸ்டாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல். கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: காலத்தால் அறியாத SP பாலசுப்ரமணியம் காணுங்கள்.

மன்னவன் வேஷத்தில் வந்தான் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான் அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான் அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி,
4: நவீன்.

0: நிற பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: காலத்தால் அறியாத SP பாலசுப்ரமணியம் காணுங்கள்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 மீடியா கபலி 968 இல் ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நா உறவைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
2: பாயமாத்து ரூட் அடுங்கடா.
3: மீடியா கபலி 96 8 இல் ஹிந்தி பாடல்கள்.
4: You're listening to Hindi Numbers on Only

0: ஐஷாராவின் 99 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்க நகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. ஐஷாராவின் 99 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சின்ன சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
2: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
4: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
2: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா?
5: வெந்ததும் பாசம் வந்ததும் பாசம் சேர்த்து எனக்கு.
2: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: You're listening to Hindi numbers on Miracle Oli 968.
9: Miracle Oli 968 Hindi பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: 8 singles looking for love.
4: We're here to find love.
3: Get a little help from the person they trust most.
4: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
3: Their love life is in the hands of their wingman.
5: We have to make it happen.
6: I want to go on a date.
3: Their biggest cheerleader and their harshest critic.
4: Your wingman will go head to head in a series of challenges.
3: The wingman wins a challenge, the single gets the date.
7: A chance to get a bit closer with her.
3: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
8: Whatever happens, I do want you in my life forever.
3: Or betrayal and heartache.
9: I got played.
10: I literally want to throw up right now.
11: Girl, you gotta fix yourself.
12: Who knows what's coming next?
3: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
13: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
14: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
0: மலையாள

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிகா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9686.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
2: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: யுவன் சங்கர் ராஜா சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு யுவனின் யுத்தம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. மல்லியா
1: மல்லியா சொல்ல, இது உங்க ஒலி உதவ அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: 9 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷ்டாராவின் 9 சிறப்பு விற்பனையை தவறவிடாதீங்க.
1: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
2: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: புதியதொரு பாகம், என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய் டவர், மாய் சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
2: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
3: இசை வழியில் நிறைய

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். இப்பொழுது முதல் இப்பொழுதிலிருந்து 8 வரைக்கும் இன்று உங்களுக்கு துணையாயிருக்க நான் வந்திருக்கேங்க, சாந்தி குருசாமி. ஆமா, இன்று 8 வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்க போறது நான் தான். அதனால அடுத்த 3 எனக்கு நீங்க துணையா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் தொடங்க வந்திருக்கேன். முதல் 1 80s-90s நாம பாடல்கள் கேட்க இருக்கோம். அப்படியே பல தகவல்களும் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். ரவி ஜி நம்மள இந்த 1 சந்திக்க வராரு. அவரும் எங்கேயோ முக்கியமான ஒரு இடத்துல இருந்து நமக்கு தகவல்கள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதையும் உங்களோட பகிர்ந்துக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 80s-90s இருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6 டிக்டாக் லைவ்லயும் உங்களை நான் சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால 8 வரைக்கும் எனக்கு நீங்க உங்களுக்கு நான், சரியா? பாடல்கள் கேட்கலாமா?

0: இளையராஜாவின் இசையில் இதய கோயில் திரைப்பட பாடல கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடல கொண்டு வந்திருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:06 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்க கண்காணிச்சுட்டு வர சாலைகள்ல தற்போது சாலை போக்குவரத்து நிலவரம் சீராகத்தான் இருக்கு. நல்ல செய்திதான்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212 9660.

0: இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்று கேட்டோம். இசையமைப்பாளர் தேவேந்திரனின் இசையில் மண்ணுக்குள் வைரம் திரைப்பட பாடல இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் வாலி வரிகள் எழுத சூரியன் திரைப்பட பாடல கேட்டீங்க. இரண்டு பாடல்களையுமே எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகிதா பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:19 ஆகுது நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்
0: தற்போது நாங்க கண்காணிச்சுட்டு வர சாலைகள்ல போக்குவரத்து நிலவரம் சீராகத்தான் இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
0: நேற்று அதாவது செப்டம்பர் 11 தமிழ் அறிஞர் பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா அவர்கள் தனது 91 வயதுல காலமானாரு. உண்மையிலேயே தமிழ் மொழிக்கு ஒரு பெரும் இழப்பு. தமிழ் தாய் அவங்களுடைய தமிழ் மகனை இழந்துட்டாங்க இல்லையா. நம்மள பல பேருக்கு அவரை வந்து, அதுவும் முக்கியமா இந்த தலைமுறையினரை கேட்டீங்கன்னா, சாலமன் பாப்பையாவா? இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து இந்த பட்டிமன்றம் நடத்துவாரு தொலைக்காட்சியில, அவர் தானே அப்படின்னு கேப்பீங்க. சோகத்துக்குரிய ஒரு விஷயம், ஆனா அவருடைய அடையாளமா அதை அவர் ஆக்கிக்கிட்டாரு, ரொம்ப பெருமையா ஆக்கிக்கிட்டாரு. தமிழ் மொழிய முக்கியமா மக்களுக்கு அதன் மூலமா கொண்டு வந்து சேர்க்கணும், அதுவும் அவருடைய கடமையா. அதை தாண்டி பணியையும் தமிழ் மொழி பல ஆண்டுகள் அவர் வந்து தமிழ் பண்டிதர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும், அங்க வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும், அதனால நானே பேசிடுறேன் பரவாயில்ல. எத்தனை பேருக்கு தெரியும் மதுரையின் அமெரிக்க கல்லூரியில அவர் வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், அதாவது துறை தலைவரா விளங்கி இருக்காரு அப்படின்னு, வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும். அதே கல்லூரியில அவர் வந்து விரிவுரையாளரா பணியாற்றி, அதன் பிறகு அதே கல்லூரியில தொடர்ந்து பணியாற்றி அங்கே வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா அவர் வந்து வேலை செய்திருக்காரு. அதனால அவர் வந்து உண்மையிலேயே ஒரு தமிழ் பண்டிதர், ஒரு தமிழ் அறிஞர். ஆனா அவர் வந்து எப்போதுமே கிராமத்து தமிழ்ல பேசிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து இந்த பட்டக்கல்வி அப்படின்னு இருக்கும் இல்லையா, பிஏ தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஏ தமிழ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தமிழகத்துல இந்த முதுகலை கல்வி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டுச்சு, மாஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ். இப்பெல்லாம் சாதாரணமா எடுத்து படிக்கிறாங்க, ஆனா அப்போ அந்த காலத்துல அந்த தமிழ் முதுகலை, தமிழ் மொழியில வந்து முதுகலை பட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதை முதலாம் ஆண்டு மாணவர்களா எடுத்து படித்த மாணவர்கள்ல சாலமன் பாப்பையா அவர்களும் ஒருத்தர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். அதாவது இந்த பைனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குழு மாணவர்கள்ல சாலமன் பாப்பையாவும் ஒருத்தர். அதனாலதான் சொல்றேன், அவர் வந்து தமிழ் பண்டிதருங்க, தமிழ் அறிஞர். அவரு உண்மையிலே சுத்தமான தமிழ்ல பேசக்கூடியவர். ஆனா அவர் எப்போதும் கிராமத்து தமிழ்ல பேசுறதுனால அவர் ரொம்ப சாதாரணமா நம்ம எடப்போம். தமிழுக்கு எத்தனை பெரிய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு தெரியுமா, அதெல்லாம் சொல்லி மாளாது. அதுல இரண்டு விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதுலயும் முக்கியமா ஒரு விஷயம் இருக்குங்க, அதை பற்றி இந்த சில பாடல்களுக்கு பிறகு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேனே.

பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இளையராஜாவின் இசையில் அறுவடை நாள் திரைப்பட பாடலை கேட்டீங்க. சின்ன குயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு அறிவுமதி வரிகள் எழுத சிற்பியின் இசையில் மூவேந்தர் திரைப்பட பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாரு. அடுத்து என்ன?

0: நிகழ்ச்சிக்கு நடுவுல நம்ம ரவிஜி ஒரு முக்கியமான இடத்துல இருந்து உங்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா. வாங்க ரவிஜியை சந்திக்கலாம்.
1: ஓலி ஒன்பதா ரேட்ல இணைந்திருக்கீங்க, உங்களை சந்திக்க வந்துட்டேன். நான் ரவிஜி. சிங்கப்பூர் கடலூர் முஸ்லிம் லீக்கின் 85வது ஆண்டு நிறைவு விழாவில் இப்ப நான் இருக்கேன். டி மாக்கி இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நமது பிரதமரும் நிதியமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் கலந்துக்க இருக்காரு. சரி, இந்த நிகழ்ச்சியில பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு, அதனை பத்தின தகவல்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காங்க. அசுரா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: அசுரா. நீங்க வந்து சிங்கப்பூர் கடலூர் முஸ்லிம் லீக்கின் இளையரணியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இல்லையா?
2: ஆமா, கரெக்ட்.
1: சரி, இப்போ இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இளையர்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆமா, முக்கியம் தான். நம்ம மூத்த தலைவர்கள் செய்த சாதனைகளே அடுத்த ஜெனரேஷன் மஸ்ட் பீ அவே, அதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம்.
1: சிறப்பா சொல்லிட்டாங்க அசுரா. அவங்களை போலவே இன்னும் பலர் இங்க வந்திருக்காங்க. சிங்கப்பூர் கடலூர் முஸ்லிம் லீக்கின் 85 ஆண்டு கால வரலாற கொண்டாடும் விதமா இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில டிமாகே அங்க நடந்துட்டு இருக்கு. இதனை பத்தின மேல்வரங்களோட நான் ரவிஜி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இணைந்திருங்க என்னோட. இது ஓலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நெஞ்சலோர் ராகம் திரைப்பட பாடலை கேட்டோ. டி ராஜேந்தரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் அவள் வருவாளா திரைப்பட பாடலை கேட்டீங்க. ஹரிஹரன் அந்த பாடலை பாடியிருந்தாரு. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 5:42 நேரலை.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பொங்கோல் சாலை மற்றும் டிபிஇ, அதாவது ஹவுகாங்க இட்டு செல்லும் அந்த டிபிஇ ஸ்லிப் சாலை, அந்த இடத்துல போக்குவரத்து, அதாவது சாலை சமிக்ஞை விளக்குகள், டிராபிக் லைட் அங்க வேலை செய்யல. அந்த பக்கம் ஒரு பிளாக் அவுட் ஏற்பட்டிருக்கு. அங்க அந்த பக்கமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: நம்மளுடைய ரவி ஜி தற்போது சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக்கின் 85வது நிறைவாண்டு விழாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கிருந்து சில தகவல்களோடு நமக்காக காத்துட்டு இருக்காரு ரவி ஜி.
8: ஒலி 9:68 கேட்டாலே பரவசம். மீண்டும் உங்களை சந்திக்க வந்துட்டேன். நான் ரவி ஜி. சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக்கின் 85வது ஆண்டு நிறைவு நிகழ்வுல இப்ப நான் இருக்கேன். பிரம்மாண்டமான முறையில டி மாகின் இங்க நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பிரதமரும் நிதியமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் கலந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த நிகழ்ச்சியில குறிப்பா SKML அவங்களுடைய பிரிவை சேர்ந்த அமீர் எங்கூட இருக்காரு. அவரை சந்திப்போம். வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் ரவி ஜி.
8: அமீர், இப்படிப்பட்ட நிகழ்ச்சி சமுதாயத்துக்கே ரொம்ப முக்கியம் நம்புறீங்க.
9: இப்படிப்பட்ட நிகழ்ச்சி சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து ஒரு மைல்கல். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு மைல்கல் நிகழ்ச்சி. இத்தனை ஆண்டுகளாக சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் செய்த சேவைகளை வந்து எடுத்துரைக்கும் ஒரு முயற்சி. அதே நேரத்தில் வருங்காலத்து தலைமுறையினருக்கும் வந்து இவ்வாறு நாம் சேவை செய்யலாம் என்பதை வந்து எடுத்து சொல்ற ஒரு முயற்சியாக நான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் கருதுறேன்.
8: பிரமாதமாக சொன்னீங்க. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளின் வாயிலாக மற்ற இதர சமய அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. அதனை பற்றின தகவல்களை சொல்லலாமே.
9: நிச்சயமாக சிங்கப்பூர் கடல் முஸ்லீம் லீக் வந்து தமிழ் முஸ்லீம் சமுதாயத்திற்கு மற்றும் சேவை ஆற்றுகின்ற ஒரு சமுதாயம் அல்ல, ஒரு லீக் அல்ல. அது மற்ற அமைப்புகளுடன் சேர்ந்து செயல்படுகிறது. சிண்டா, மண்டாக்கி, நற்பணி பேரவை போன்ற அமைப்புகளுடன் சேர்ந்து செயல்படும் போது எங்களுடைய சேவைகள் பலரை சென்றடைகிறது. அந்த சிண்டா, மண்டாக்கி, நற்பணி பேரவை போன்ற அமைப்புகளுடைய சேவைகளையும் நம்முடைய மக்களிடம் நாம் சென்று சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கிறது. சிங்கப்பூர் வந்து பழைய சமுதாய மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. அதை கருத்தில் கொண்டு நாம் வந்து மற்ற அமைப்புகளுடன் சேர்ந்து செயல்படும் போது நம்முடைய சேவைகள் நிறைய பேரை வந்து சேர்ந்து அடையுது. ரவி
8: பிரமாதமான முறையில் சொல்லியிருந்தாரு. அவரை போலவே இன்னும் பலர் இங்க இருக்காங்க, வாழ்த்துக்களை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அதன் பத்தின தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வர நீங்க வானொலி வாயிலா இணைந்திருங்க எங்களோட. இது ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.
0: நேற்று செப்டம்பர் 11 தேதி தமிழ் அறிஞர் பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா அவர்கள் காலமானாரு. தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல தமிழுக்கு முக்கியமா அவர் செய்துட்டு போன இரண்டு விஷயங்களை பற்றி உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தமிழ் மொழியில புரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்களை எல்லாருமே எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய வாழ்க்கை குறிக்கோளாவே இருந்துச்சுங்க. அதுக்காக இரண்டு விஷயங்களை முக்கியமா அவர் மேற்கொண்டாரு. இரண்டு நூல்களை அவர் எழுதியிருந்தாரு. அதுல ஒண்ணு புறநானூறு புதிய வரிசை வகை அப்படிங்கிறது. அதாவது புறநானூறு அப்படிங்கிற சங்ககால தமிழர்களின் வீரம், கொடை, ஒழுக்கம் மற்றும் சமூக வாழ்க்கையை போற்றும் 400 பாடல்களை கொண்ட ஒரு செவ்வியல் இலக்கிய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதை எளிதா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எளிமையான தமிழ்ல மொழிபெயர்த்து நமக்காக ஒரு நூலா வெளியிட்டாரு சாலமன் பாப்பையா. அவருக்கே உரித்தான பாணியில அதை எழுதி வெளியிட்டிருந்தாரு. என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம், திருக்குறள் உரையுடன் அப்படின்னு அவர் எழுதியிருந்த நூல் தான். அதாவது திருக்குறளை நம்ம எல்லாரும் வந்து தூரத்துல வச்சு அழகு பாக்குற திருக்குறளை எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக திருக்குறள் உரையுடன் அப்படிங்கிற நூலையும் அவர் வெளியிட்டாரு. இதுல என்னன்னா, எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதை செய்யறதுக்கான முதல் ஆள் அவர் கிடையாது, எனக்கும் தெரியும். பல பேர் அவருக்கு முன்னால அதை முற்பட்டு செஞ்சிருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதி இருக்காரு, மு வரதராஜன் இருக்காரு, எல்லாருமே வந்து திருக்குறளை எளிமைப்படுத்த முயற்சி செய்து நூல்களும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனா சாலமன் பாப்பையாவின் தனிச்சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்த விதத்துலதான் அவருடைய மிகப்பெரிய சாதனையே இருந்திருக்குங்க. ஏட்டு கல்வியிலே மட்டுமே இருந்த திருக்குறளை தனக்கே உரிய நகைச்சுவை கலந்த பேச்சாலேயும் எழுத்தாலேயும் பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாவும் நேரடியா பொதுமக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுனா சாலமன் பாப்பையாவா தான் இருக்கும். அதுக்கு உதாரணமா ஒரு அருமையான குரல், அதை அவர் எளிமைப்படுத்திருக்காரு, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல.

இளையராஜாவின் இசையில் பகல் நிலவு திரைப்பட பாடலை கேட்டோம். பி ஜே சந்திரன், பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலமன் பாப்பையா, ரொம்ப அழகா ஒரு திருக்குறளை நமக்காக எளிமைப்படுத்தின ஒரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த குரலை கேளுங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். குரல் எண் 35 உங்களுக்கே தெரியும். அரண் வலியுறுத்தல் அடியில இடம்பெறும் ஒரு குரல். இந்த குரலை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமை, அளவில்லாத ஆசை, கோபம், பிறரை புண்படுத்தும் சொற்கள், இந்த நான்கையும் தவிர்த்து வாழ்வதே அறம். இப்போ சாலமன் பாப்பையாவின் விளக்கத்தை கேளுங்க. பிறர் மேன்மை கண்டு பொறாமை, புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை, இவை தடைப்படும் போது வரும் கோபம், கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விலக்கி தொடர்ந்து செய்யப்படுவது அறம். அதாவது வள்ளுவர் வந்து அழுக்காருன்னு சொல்லியிருக்காரு. அழுக்கார திரு பாப்பையா வந்து பிறர் மேன்மை கண்டு பொறாமை அப்படின்னு எளிமைப்படுத்தியிருக்காரு. அவா அப்படிங்கிற வார்த்தைய புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை அப்படின்னு எளிமைப்படுத்தியிருக்காரு. வெகுளி இத இவை தடைப்படும் போது வரும் கோபம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. இன்னா சொல் இத கோபத்தில் பிறக்கும் தீய சொல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, பாப்பை அவர்கள் வந்து இந்த நான்கையும் தனித்தனியான குணங்களா மட்டும் பார்க்கலங்க, இந்த நான்குக்கும் இடையே ஒரு தொடர்பையே நமக்கு புரிய வைக்கிறாரு. எப்படின்னு பாருங்க, மற்றவர் முன்னேறுவதை பார்க்கிறோம், அதனால நமக்கு பொறாமை ஏற்படுது, சரியா? அதனால நமக்கு பிடித்த ஒன்றை அடைய வேண்டும், முக்கியமா அவங்களோட முன்னேற்றத்தையே நாமளும் அடையணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆசை, அது பேராசைனே வச்சுக்கோங்க, அது நமக்குள்ள ஏற்படுது. அந்த ஆசைக்கு தடை ஏற்படும் போது நமக்கு கோபம் வருது. அந்த கோபத்துல பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளா வெளிவருது. இறுதியில என்ன சொல்றாரு, இந்த நான்கு குணங்களும் நம்மிடம் வராமல் பார்த்துக்கொண்டு தொடர்ந்து நல்ல வழியில் வாழ்வதே அறம். இங்க தொடர்ந்து அப்படிங்கிற கருத்து தான் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த நான்கு குணங்களையும் ஒரு முறை தவிர்த்து வாழ்வது மட்டும் அறன் கிடையாது, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாவே இந்த நான்கு தீய குணங்களையும் விலக்கி வாழ்றதுதான் அறம் அப்படிங்கிறது பாப்பையாவின் விளக்கம். வள்ளுவர் ரொம்ப சுருக்கமா ஆழமா சொன்ன ஒரு கருத்தை அவர் எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி எளிமையா புரிய வச்சிருக்காரு பாத்தீங்களா. அதுதாங்க தமிழறிஞர் பத்மஸ்ரீ பாப்பையா அவர்களின் சிறப்பு. தன்னுடைய வாழ்நாள்ல அவரை ரொம்ப போற்றி வணங்கிய மகாகவி பாரதியாரின் நினைவு நாள் அன்றே அவரும் மறைந்ததுதான். தமிழ் தாயே தன்னுடைய தமிழ் மகனை அரவணைச்சு திரும்ப எடுத்துக்கிட்டதா, அதுக்கு ஒரு சான்றிதழா நான் அதை நினைக்கிறேன். அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் வாழ்க, தமிழ் மொழி என்றென்றும் வாழ்க. குரல் எண் 35. அழுக்காறு அவாவிகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம்.

0: ரோகாங்க இட்டு செல்லும் அந்த டிபிஇ ஸ்லிப் பாதை, இந்த இடத்துல சமிக்ஞை விளக்குகள் வேலை செய்யல, அந்த இடத்துல ஒரு பிளாக் அவுட் ஏற்பட்டிருக்குங்க. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள், என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

வணக்கம். மாலை மணி 6, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். அடுத்த ஆண்டு முதல் சிங்கப்பூர் முழுவதும் உள்ள சுமார் 350 PCF ஸ்பக்கல் டாட்ஸ் பாலர் பள்ளிகளில் சீனம், மலாய், தமிழ் ஆகிய மொழிகளை கற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். தேவையின் அடிப்படையில் அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும். தற்போது அனைத்து PCF ஸ்பக்கல் டாட்ஸ் பாலர் பள்ளிகளிலும் சீன மொழி கற்பிக்கப்படுகிறது. 94 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் மலாய் மொழியும், 80 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் தமிழ் மொழியும் கற்றுத்தரப்படுகின்றன. அனைத்து பாலர் பள்ளிகளிலும் 3 அதிகாரத்துவ தாய்மொழிகளை கற்பதற்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும்போது மாணவர்கள் தொடக்கப் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னர் தயாராகின்றனர். அவர்கள் தாய்மொழியுடன் பரிச்சயமாவதற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஒருவேளை அந்த பாலர் பள்ளியில் தாய்மொழி கற்பதற்கான தேவை குறைவாக இருந்தாலும் இணையம் வழி தாய்மொழியை கற்கலாம் என்று கல்விக்கான மூத்த துணை அமைச்சர் ஜெனில் புதுச்சேரி கூறினார். காலப்போக்கில் தாய்மொழி கற்பதற்கான தேவை அதிகரித்தால் இணையம் வழி நடத்தப்படும் வகுப்புகளை நேரடி வகுப்புகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்றார் அவர். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் அதன் 85 ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. சமூக நலத்திட்டங்கள், கலாச்சாரம், தமிழ்மொழி இரண்டையும் வளர்க்கும் உன்னத பணிகள் போன்ற எண்ணற்ற முயற்சிகளை அது எடுக்கிறது. அவற்றை கொண்டாட லீக் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சமூக தலைவர்கள் உள்ளிட்டோர் இன்று ஒன்று திரண்டனர். பாசிரேஸ் டவுன்டவுன் ஈஸ்டில் உள்ள டி மார்க்கி அரங்கில் விழா நடைபெறுகிறது. விழாவில் பிரதமர் லாரன்ஸ் வாங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அமைப்பின் அரும்பணியை நினைவுகூறும் அதேவேளை அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பயணத்தையும் சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் தொடர்வதாக கூறுகிறது. சிங்கப்பூர் வடக்கு தெற்கு பாதையின் கட்டுமான பணிகளில் எதிர்பாரா சவால்களை சந்தித்திருப்பதாய் நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலத்தடியில் பெரிய பாறைகள், எதிர்பார்த்ததை விட கடினமான பாறைப்பகுதிகள், நீர் ஆகியவை கட்டுமான பணிகளின் போது கண்டறியப்பட்டுள்ளன. டாம்சனில் வழக்கமாக ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய சில நிலத்தடி சுவர் பணிகள் 4 வாரங்கள் அல்லது அதற்கும் மேலாக நீடித்தன. நொவினாவில் செயல்பட்டு வரும் ரயில் கட்டமைப்புக்கும் குழாய்களுக்கும் அருகே கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. சுரங்கப்பாதைக்கும் மேம்பாலத்திற்குமான அடித்தளப் பணிகளில் 90 விழுக்காட்டுக்கும் மேல் முடிவடைந்திருக்கின்றன. திட்டம் எப்போது நிறைவடையும் என்பது பற்றி பின்னர் தகவல் அளிக்கப்படும் என்று ஆணையம் சொன்னது. ஒருவருக்கு தீவிரவாத சித்தாந்த எண்ணங்கள் இருப்பதாக அறிகுறிகள் ஏதேனும் தெரிந்தால் அதை பற்றி முன்கூட்டியே தகவல் கொடுக்கும்படி உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் மனோவியல் நிபுணர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். குடும்பம், சமூகம் ஆகியவற்றிடமிருந்து ஆதரவு கிடைத்தால் பாதிக்கப்பட்டோர் மாற்றங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சென்ற ஆண்டு உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புதிதாய் 8 சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. அவற்றில் 6 சம்பவங்கள் 20 வயது அல்லது அதற்கும் குறைவான வயதுடைய இளையர்கள் சம்பந்தப்பட்டவை. அன்புக்குரியவர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டதாக சந்தேகம் எழுந்தால் அவர்களை பற்றி புகார் செய்வது அச்சத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அது அவர்களின் மறுவாழ்விற்கு கை கொடுக்கும்

இருக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். எஸ்ஜி செக்யூர் அதன் 10 ஆண்டு நிறைவை அனுசரிக்கும் நேரத்தில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் தொடர்பில் நிபுணர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவில் உள்ள தேசிய சேவையாளர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் கூடுதல் ஆதரவு வழங்கப்படவுள்ளது. வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் அந்த ஆதரவு கிடைக்கும். வேலை, குடும்ப வாழ்க்கை, முதுமை காலம் ஆகியவை அதில் அடங்கும். புதிய திட்டம் ஹோம் டீம் என்எஸ்கே என்று அழைக்கப்படுகிறது. பொழுதுபோக்கை தாண்டி நிதி திட்டமிடல், ஆரோக்கியமான முதுமை காலம் போன்றவற்றுக்கும் திட்டம் உதவி வழங்கும். அடுத்த மாதம் முதல் உள்துறை அமைச்சின் தேசிய சேவையாளர்கள் ஓராண்டுக்கு இலவச குழு காப்பீட்டை பெறலாம். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் வீட்டிலேயே தடுப்பூசி போடும் சேவையை காப்பீடு வழங்குகிறது. மாதந்தோறும் நிதி தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்களில் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளலாம். மத்திய சேமநிதி ஓய்வு கால திட்டமிடல் போன்ற தலைப்புகள் பற்றிய தகவல் கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளப்படும். ஜப்பானில் நடைபெறவுள்ள உடற்குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரைச் சேர்ந்த 20 விளையாட்டாளர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். 9 போட்டிகளில் அவர்கள் கலந்து கொள்வர். ஐச்சி நகையாவில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கும் போட்டிகள் 24ஆம் தேதி வரை இடம்பெறும். கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சர் டேவிட் நியோ இன்று விளையாட்டாளர்களுக்கு சிங்கப்பூர் கொடியை வழங்கினார். ஓட்டப்பந்தய வீரர் ஜேம்ஸ் ஈதன் ஆங் சிங்கப்பூரின் கொடியேந்தி அணியை ஆசிய விளையாட்டுகளில் வழிநடத்தவுள்ளார். நிகழ்ச்சியில் இடம்பெறும் 18 விளையாட்டுகளில் சுமார் 3000 வீரர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். சிங்கப்பூர் அணியில் 8 பேர் முதல் முறையாக ஆசிய விளையாட்டுகளில் கலந்து கொள்கின்றனர். நீச்சல், பேட்மிண்டன், துப்பாக்கி சுடுதல், மேசைப்பந்து உள்ளிட்ட 7 போட்டிகளில் சிங்கப்பூர் அணி போட்டியிடும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நாமும் கொஞ்சம் ஆடலாமா? ஆடணும்னா வாங்க டிக்டாக் பக்கம், ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு வாங்க. ஏன்னா அங்கதான் உங்களோட நான் இப்போ லைஃபா இணைஞ்சிருக்கேன். ஏற்கனவே 2000 லைக்ஸ் வந்துருச்சு. பல பேர் என்னோட இணைய ஆரம்பிச்சிட்டீங்க. டிக்டாக் லைஃப் ஆரம்பிச்சே மொத்தமா ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கும். பல பேர் இப்பவே வர ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. மாலை 6 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். இன்று மாலை 5 மணியிலிருந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. நாளையும் இதே நேரம் உங்களை நான் சந்திக்க இருக்கேன், மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும். அதே மாலை 6 மணிக்கு நாளையும் டிக்டாக் லைஃப்ல உங்களை நான் சந்திப்பேன். ஆனா இப்போ முக்கியமா நேயர் விருப்பம், அதாவது ஹலோ ஒலி. டிக்டாக் நேயர்களுக்காக மட்டுமே நடக்கும் இந்த ஹலோ ஒலியில டிக்டாக் நேயர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை மட்டுமே ஒலியேற்ற நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது அதனால நீங்க பாடல் விரும்பி கேட்கணும்னா டிக்டாக் பக்கமா நீங்க வந்து தான் ஆகணும். இந்த நேரம், இந்த 1 மணி நேரத்துக்கு வாட்ஸ்அப் பக்கமா என் கண்ணு போகவே போகாது. டிக்டாக் நேயர்களை மட்டுமே தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதனால எங்க இருந்தாலும் நீங்க இப்ப டிக்டாக் வரீங்க, ஐயோ சாந்தி டிக்டாக்லாம் இல்லையே, மகன் மகளுக்கு தான் டிக்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே உங்க மகன் மகளை கூப்பிடுங்க. ஏ உன் டிக்டாக்கை தர, நீ இப்போ போ, அம்மா வந்து பாட்டு விரும்பி கேட்கணும், அப்பா பாட்டு விரும்பி கேட்கணும், நான் என்ன சொல்றேனோ அப்படியே டைப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்க பாட்டு விரும்பி கேட்க சொல்லி என்கிட்ட நீங்க கேட்கறீங்க, சரியா? ஏற்கனவே நேர்கள்லாம் பாடல் விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. சாலை நிலவரத்தை அதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:12 ஆகுது நேர்களே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: கொடுப்பதற்கு வேறொன்றும் புதிய தகவல்கள் இல்லைங்க. பொங்கோல் சாலை மற்றும் ஹவுகாங்க்கு இட்டு செல்லும் அந்த ஸ்லிப் பாதை, அந்த இடத்துல சாலை சமிக்ஞை விளக்குகள், அதாவது டிராபிக் லைட் அந்த பக்கமா வேலை செய்யல, அங்க ஒரு பிளாக் அவுட் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த பக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு, பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: இஷாராவின் 9/9 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 9/9 சிறப்பு விற்பனையை தவற விடாதீங்க.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: ஒலியல் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. தற்போது டிக்டாக் லைஃப்ல உங்களோட இணைஞ்சிருக்கேன் நேயர் விருப்பம் ஹலோ ஒலி உங்களுக்காக இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. டிக்டாக் லைஃப் நேயர்கள் மட்டும் விரும்பி கேட்கும் பாடல்களை உங்களுக்காக நான் ஒலியேற்ற போறேன். ஆனா அதற்கு முன்னாடி நம்மளுடைய ரவி ஜி, நான் சொன்னல முக்கியமான ஒரு இடத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு, அவர் வந்து நிறைவா ஒரு தகவல் நமக்காக வச்சிருக்காரு, கேட்டுருவோம்.
8: ஒலி 9:08 மீண்டும் உங்களை சந்திக்க வந்துட்டேன். நான் ரவி ஜி. சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் இதன் 85வது ஆண்டு நிறைவு விழாவில் இப்ப நான் இருக்கேன். பிரம்மாண்டமான முறையில் டிமாக்கி அங்கே நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில வாழ்நாள் சாதனையாளர் விருது முன்னாள் தலைவர் நசீர் கனி அவர்கள் பெற்றிருக்கிறார். அவர் இப்ப சந்திப்போம். வணக்கம் சார்.
9: வணக்கம்.
8: வணக்கம். ஒலி ஒன்பது ஆறுலேருந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். நேற்று உங்ககிட்ட உரையாடி இருந்தோம், அது வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றின ஒரு நல்ல விரிவான பல தகவல்களை வழங்கும் உரையாடலாம் அமைஞ்சது. இன்று உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான விருது கிடைச்சிருக்கு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமே.
9: முதலில் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்த சிங்கப்பூர் கடைநிலை முஸ்லீம் லீக் தலைவர் அவருடைய செயற்குழு உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகளாக அதுக்கு மேற்பட்ட சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கின்றவான். அதன் வழி சமூகத்திற்கு சில நல்ல பிரதிபலிப்புகளை, நல்ல காரியங்களை, நல்ல ஈடுபாடுகளை கொண்டு மக்களுக்கு நல்லதை செய்து வந்ததனால் இந்த விருது வழங்கப்படுகின்றேன், நம்புகின்றேன். இந்த உற்சாகம் ஊட்டுகின்ற இந்த விருது என்னை தொடர்ந்து சமுதாயத்தின்பால் ஈடுபாடு செய்து இன்னும் பல நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும் என்று நம்புகின்றேன்.
8: நிச்சயமா உங்களைப் போலவே இந்த சிங்கப்பூர் கடையலூர் முஸ்லீம் லீக் இதுக்கு வந்து சேவையாற்றணும் அப்படின்னு நினைக்கிற இளையர்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க?
9: அதாவது இளையர்கள் எனக்கு தெரியும், அவர்கள் பல வேலைகளில் இருப்பார்கள். கல்வி, குடும்பம் என்று அவருடைய அபிவிருத்தியில் ஈடுபட்டிருக்கின்ற அவர்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு சமுதாயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் நம் சமுதாயத்தை எண்ணி பார்க்காவிட்டால் யார் தான் பார்ப்பார்கள்? ஆகவே அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன், உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த கொஞ்ச நெஞ்ச நேரத்தில் உங்களால் முடிந்த சிலவற்றையாவது சமுதாயத்துடன் இணைந்து செய்யுங்கள். அமைப்புகளுடன் இணைந்து உங்களுக்கு எது உகந்ததோ, எது சிறப்பாக அமையுமோ அந்த வகையில் உதவி செய்யலாம். தொடர்ந்து ஒரு அமைப்பில் இருந்துதான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. முடிந்தவற்றை செய்து சமுதாய பணி செய்யுங்கள், சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள்.
8: ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. ஒலிவர் மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி சார்.
9: மிக்க நன்றி. வணக்கம்.
0: சரி, இப்போ தொடர்ந்து நாம ஹலோ ஒலிக்கு வரலாம். முதல் நேயர் இங்க பாடல் விரும்பி கேட்டிருக்காரு, அவர்தான். ஐயோ, மறுபடியும் இப்ப நான் மேல போனுமே. இருங்க இருங்க, வந்துகிட்டே இருக்கேன். அவர்தான் சக்தி கிங். அவர் வந்து ராசாவை உண்ண நம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் மற்றும் சின்ன குயில் சித்ரா பாடிய பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அவரையும் தொடர்ந்து மற்றும் ஒரு பாடல், வேற ஒரு பாடல் நான் தேர்ந்தெடுக்கிறேன். முதன் முறையா அந்த டிக்டாக் லைஃப்ல நேயர் விருப்பம் செய்யறதுனால ஓகே. நேயர் சாமி அவரும் வந்து இங்க ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. இந்த பாடலை தேர்ந்தெடுத்துக்கிட்டே, இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும், தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லவனுக்கு நல்லவன். ஆஹா, எல்லாம் இளையராஜா பாடல்களா விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். சாமி, சி சாமி அதான உங்க பேர். ஓகே, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மஞ்சுளா தேர்ந்தெடுத்து பாடியிருக்கும் பாடலை நீங்க இருவரும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த இரண்டு பாடல்கள் தான் அடுத்து வருது.

0: டிக்டாக் லைவ் வாயிலா என்னோட இணைஞ்சிருக்கீங்க. ஹலோ ஒலி, டிக்டாக் லைவ் வாயிலா நடந்துகிட்டு இருக்கு. பாடல் விரும்பி கேட்கணும்னா நீங்க டிக்டாக் பக்கமா தான் வரணும். அங்க விரும்பி கேட்கிற பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்காக நான் ஒலியேட்டு இருக்கேன். 28 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்குவோம். நேரம் இப்பொழுது 6:27 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பொங்கோல் சாலை மற்றும் ஹவுகாங்கு இட்டு செல்லும் ஸ்லிப் பாதை, டிபிஇ ஸ்லிப் பாதை, அந்த இடத்துல சாலை சமிக்ஞை வேலைகள், சமிக்ஞை விளக்குகள், அதாவது டிராபிக் லைட் அங்க வேலை செய்யல. அந்த பக்கமா பிளாக் அவுட் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
1: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
0: ஆமாங்க, கேட்டாலே பரவசம். தற்போது டிக்டாக் நேயர்களுக்கு பரவசம். ஏன்னா அவங்க விரும்பி கேட்கும், டிக்டாக் நேயர்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் தான் உங்களுக்காக நான் ஒளியேற்றிக்கிட்டு இருக்கேன். அதுல நேயர் அனுஜா அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் குரு சிஷ்யன் திரைப்பட பாடல் அவங்க விரும்பி கேட்ட பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், சின்ன குயில் சித்ரா பாடிய பாடல். அவங்களையும் தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வாலி வரிகள் எழுத ஸ்டார் திரைப்பட பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதன சர்க்கம் பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர், அவருடைய டிக்டாக் பெயர் அன்பால் வீழ்ந்தவன் அப்படிங்கிற பெயர். ஆஹா, நம்ம எல்லாருமே அன்பால் வீழ்ந்தவர்கள் தான். அன்பால் வீழ்ந்தவன் விரும்பி கேட்ட பாடலும் வந்துகிட்டு இருக்கு. அதனால அனுஜா, அன்பால் வீழ்ந்தவன், நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய டிக்டாக் ஹெலோ ஒலியின் அடுத்த இரண்டு பாடல்கள்.

0: நம்ம ரவிஜி முக்கியமான ஒரு தகவலோடு உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. ரவிஜி
1: ஒலி 968 கேட்டாலே பரவசம். நான் ரவிஜி, இப்ப டி மார்க்கில இருக்கேன். இங்க ரொம்ப பிரம்மாண்டமான முறையில சிங்கப்பூர் கடைநலூர் முஸ்லீம் லீகின் 85வது ஆண்டு நிறைவு விழா நடந்துகிட்டே இருக்குது. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நமது பிரதமரும் நிதி அமைச்சரும் ஆன திரு லாரன்ஸ் வாங் அவர்கள் வந்துட்டாரு. அவர் வந்த கையோட அவர் வரைய இருக்கிற மாதிரி அரங்கம் முழுவதும் கைத்தட்டு பாராட்டு, எல்லார் முகத்திலயும் மகிழ்ச்சி. இதை இருந்திருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க கண் கூட பார்த்து உணர்ந்திருப்பீங்க. ஆக இந்த நேரத்துல எல்லா தகவல்களையும் உங்களுக்கு வழங்கி இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. மேல் விவரங்களை வர நாட்களில் இடம்பெற போற தாளம் நிகழ்ச்சியில நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்று இரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியிலோ நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இணைந்திருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
0: சரி, அப்படியே சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:40 நேர்களே.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: சரி, புது தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னா சாலையில தற்போது சாலை போக்குவரத்து நிலவரம் சீராகத்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பசுபத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாணி ஆட்டோ 1 மற்றும் பீவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்ணாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
0: ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருக்கேன். 8:00 வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. தற்போது டிக்டாக் லைவ்ல உங்களோட இணைஞ்சிருக்கேன். டிக்டாக் லைவ் நேயர்கள் விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கும் பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா உங்களுக்காக நான் ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். அதுல அடுத்த இரண்டு பாடல்களை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், இவங்களுடைய டிக்டாக் பெயர்கள் வந்து TNB ஃபார் டிரைவர் மற்றும் வட்சலா பத்துமலை. இருவருமே வந்து இளையராஜாவின் பாடல்களை தான் விரும்பி கேட்டிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் மற்றும் நாங்கள் திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. அதனால TNB ஃபார் டிரைவர் மற்றும் வட்சலா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் டிக்டாக் ஹலோ ஒலியின் அடுத்த இரண்டு பாடல்கள்.

0: ஹலோ, ஒலிக்கு நடுவில் நாம் இணைஞ்சிருக்கோம். 8:00 வரைக்கும் உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 6:52 நேர்களே.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுது ஒரு சில இடங்கள்ல BKEயை நோக்கி செல்லும் SLE, குறிப்பாக மண்டாய் சாலைக்கு பிறகு ஒரு இடத்துல வாகனம் பழுது. AYEயை நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக PIE சாங்கியில் வாகனம் பழுது. அதனால அங்மோக்யோ அவென்யூ 1 வரையிலும் அந்த அந்த இடம் முழுதும் வந்து போக்குவரத்து நெரிசலாக இருக்கு. BKEயை நோக்கி செல்லும் SLE, குறிப்பாக ஈஷூனுக்கு பிறகும் வாகனம் பழுது. துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக CTE நகருக்கு பிறகும் வாகனம் பழுது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: இதோ வந்துட்டோம்.
5: நினைத்தேன் வந்தாய் 100 வயது,
6: கேட்டால் தருவோம்
7: சுட சுட விருந்தே.
5: போடப்பா
7: போட்டுருவோம்
5: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
6: அப்படி பாடக்கூடாது.
8: பாடவா உன் பாடலை.
6: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
9: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
6: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
5: டீ கடைக்கு போமா?
9: மாலை 4 முதல் 8 வரை
6: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
5: எக்ஸாக்ட்லி,
6: கேட்க தவறாதீங்க.
10: தொந்தவில் என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: டிக்டாக் வாயிலா இணைந்திருக்கும் நேர்களே, நன்றி நன்றி நன்றி. 26,000 லைக்ஸ் இன்று, மிக்க மிக்க நன்றி. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்க எல்லாருக்கும். பாடல்கள், அருமையான பாடல்கள் விரும்பி கேட்டீங்க. அதுல நிறைவா ஒரு பாடல் நேயர் ஹரிக்குமார் விரும்பி கேட்ட பாடல். என்னடா எல்லாருமே இளையராஜா பாடல்களா விரும்பி கேட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இல்ல, மெல்லிசை மன்னரின் பாடலை விரும்பி கேட்க நீங்க வந்துட்டீங்க, சந்தோஷம். MSV-யின் இசையில் சிம்லா ஸ்பெஷல் திரைப்பட பாடல், SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க, நன்றி. உங்க பாடல் தான் இன்றைய ஹெலோ ஒலியின் நிறைவு பாடல். மற்ற நேயர்களையும் மன்னிச்சிடுங்க, மீண்டும் அடுத்த ஹெலோ ஒலிக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பாடல் முடிந்து 7 செய்தி, அதையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 9:68 கேட்டாலே பரவசம். நான் சாந்தி.
11: 1, 2, 3.

வணக்கம். 7:07 மீடியகாபோலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். அடுத்த ஆண்டு முதல் சிங்கப்பூர் முழுவதும் உள்ள சுமார் 350 PCF ஸ்பகல்டாட்ஸ் பாலர் பள்ளிகளில் சீனம், மலாய், தமிழ் ஆகிய மொழிகளை கற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். தேவையின் அடிப்படையில் அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும். தற்போது அனைத்து PCF ஸ்பகல்டாட்ஸ் பாலர் பள்ளிகளிலும் சீன மொழி கற்பிக்கப்படுகிறது. 94 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் மலாய் மொழியும், 80 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் தமிழ் மொழியும் கற்றுத்தரப்படுகின்றன. அனைத்து பாலர் பள்ளிகளிலும் 3 அதிகாரத்துவ தாய்மொழிகளை கற்பதற்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும்போது மாணவர்கள் தொடக்கப்பள்ளிக்கு செல்வதற்கு முன்னர் தயாராகின்றனர். அவர்கள் தாய்மொழியுடன் பரிச்சயமாவதற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஒருவேளை அந்த பாலர் பள்ளியில் தாய்மொழி கற்பதற்கான தேவை குறைவாக இருந்தாலும் இணையும் வழி தாய்மொழியை கற்கலாம் என்று கல்விக்கான மூத்த துணை அமைச்சர் ஜெனரல் புதுச்சேரி கூறினார். காலப்போக்கில் தாய்மொழி கற்பதற்கான தேவை அதிகரித்தால் இணையும் வழி நடத்தப்படும் வகுப்புகளை நேரடி வகுப்புகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்றார் அவர். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் அதன் 85 ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. சமூக நலத்திட்டங்கள், கலாச்சாரம், தமிழ்மொழி இரண்டையும் வளர்க்கும் உன்னத பணிகள் போன்ற எண்ணற்ற முயற்சிகளை அது எடுத்து வருகிறது. அவற்றை கொண்டாட லீக் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சமூக தலைவர்கள் உள்ளிட்டோர் இன்று ஒன்று திரண்டுள்ளனர். பாசிரிஸ் டவுன்டவுன் ஈஸ்டில் உள்ள த டிமாகே அரங்கில் விழா நடைபெறுகிறது. விழாவில் பிரதமர் லாரன்ஸ் வாங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 1980களில் இருந்து இதுவரை சிங்கப்பூரை பிரதிநிதித்து அனைத்துலக விளையாட்டுப் போட்டிகளில் சாதித்தவர்கள் இன்றைய விழாவில் சிறப்பிக்கப்படுகின்றனர். அமைப்பின் அரும்பணியை நினைவு கூறும் அதேவேளை அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பயணத்தையும் சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் தொடர்வதாக கூறுகிறது. சிங்கப்பூர் வடக்கு தெற்கு பாதையின் கட்டுமானப் பணிகளில் எதிர்பாரா சவால்களை சந்தித்திருப்பதாய் நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலத்தடியில் பெரிய பாறைகள், எதிர்பார்த்ததை விட கடினமான பாறைப்பகுதிகள், நீர் ஆகியவை கட்டுமானப் பணிகளின் போது கண்டறியப்பட்டுள்ளன. டாம்சனில் வழக்கமாக ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய சில நிலத்தடி சுவர் பணிகள் 4 வாரங்கள் அல்லது அதற்கும் மேலாக நீடித்தன. நொவினாவில் செயல்பட்டு வரும் ரயில் கட்டமைப்புக்கும் குழாய்களுக்கும் அருகே கட்டுமானப் பணிகள் நடைபெறுகின்றன. சுரங்கப்பாதைக்கும் மேம்பாலத்திற்குமான அடித்தளப் பணிகளில் 90 விழுக்காட்டுக்கும் மேல் முடிவடைந்திருக்கின்றன. திட்டம் எப்போது நிறைவடையும் என்பது பற்றி பின்னர் தகவல் அளிக்கப்படும் என்று ஆணையம் சொன்னது. ஒருவருக்கு தீவிரவாத சித்தாந்த எண்ணங்கள் இருப்பதாக அறிகுறிகள் ஏதேனும் தெரிந்தால் அதை பற்றி முன்கூட்டியே தகவல் கொடுக்கும்படி உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் மனோவியல் நிபுணர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். குடும்பம், சமூகம் ஆகியவற்றிடமிருந்து ஆதரவு கிடைத்தால் பாதிக்கப்பட்டோர் மாற்றங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சென்ற ஆண்டு உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புதிதாக 8 சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. அவற்றில் 6 சம்பவங்கள் 20 வயது அல்லது அதற்கும் குறைவான வயதுடைய இளையர்கள் சம்பந்தப்பட்டவை. அன்புக்குரியவர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டதாக சந்தேகம் எழுந்தால் அவர்களை பற்றி புகார் செய்வது அச்சத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அது அவர்களின் மறுவாழ்விற்கு கை கொடுக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவில் உள்ள தேசிய சேவையாளர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் கூடுதல் ஆதரவு வழங்கப்படவுள்ளது. வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் அந்த ஆதரவு கிடைக்கும். வேலை, குடும்ப வாழ்க்கை, முதுமைக்காலம் ஆகியவை அதில் அடங்கும். புதிய திட்டம் ஹோம் டீம் NSK என்று அழைக்கப்படுகிறது. பொழுதுபோக்கை தாண்டி நிதி திட்டமிடல், ஆரோக்கியமான முதுமை காலம் போன்றவற்றுக்கும் திட்டம் உதவி வழங்கும். அடுத்த மாதம் முதல் உள்துறை அமைச்சின் தேசிய சேவையாளர்கள் ஓராண்டுக்கு இலவச குழு காப்பீட்டை பெறலாம். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் முதியவர்கள்

இருக்கும் வீட்டிலேயே தடுப்பூசி போடும் சேவையை காப்பீடு வழங்குகிறது. ஜப்பானில் நடைபெறவுள்ள உடற்குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரைச் சேர்ந்த 20 விளையாட்டாளர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். 9 போட்டிகளில் அவர்கள் கலந்து கொள்வர். ஐச்சி நகுயாவில் அடுத்த மாதம் 18 தொடங்கும் போட்டிகள் 24 வரை இடம்பெறும். கலாச்சார சமூக இடையத்துறை அமைச்சர் டேவிட் நியூ இன்று விளையாட்டாளர்களுக்கு சிங்கப்பூர் கொடியை வழங்கினார். ஓட்டப்பந்தய வீரர் ஜேம்ஸ் ஈதன் ஆங் சிங்கப்பூரின் கொடியேந்தி அணியை ஆசிய விளையாட்டுகளில் வழிநடத்தவுள்ளார். நிகழ்ச்சியில் இடம்பெறும் 18 விளையாட்டுகளில் சுமார் 3000 வீரர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். சிங்கப்பூர் அணியில் 8 பேர் முதல் முறையாக ஆசிய விளையாட்டுகளில் கலந்து கொள்கின்றனர். சீன அதிபர் ஷி ஜின்பின் இன்று புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சநிலை மாநாட்டுக்கு முன்னதாக அந்த சந்திப்பு இடம்பெறுகிறது. மாநாட்டுக்காக இன்று புதுடெல்லி சென்று சேர்ந்த சீன அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 7 திரு ஷி இந்தியாவுக்கு செல்வது இது முதன்முறை. 3வது முறையாக திரு மோடியுடன் அவர் சந்திப்பு நடத்துகிறார். 2020 நடந்த எல்லை மோதலுக்கு பிறகு உறவை சீர் செய்ய இரு நாடுகளும் முயல்கின்றன. ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட 11 உறுப்பு நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பின் மாநாட்டை இந்தியா ஏற்று நடத்துகிறது. வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களில் மாநாடு கவனம் செலுத்தும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். மாலை 5 மணி தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. 7 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. இந்த 1 மணி நேரத்துல, கடைசி 1 மணி நேரத்துல கொஞ்சம் புது பாடல்களை கேட்க இருக்கோம். அப்படித்தான், தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் விவேகா, வரிகள் எழுத மன்மதன் அம்பு திரைப்பட பாடலை கேட்டீங்க. முகேஷ் சுசித்ரா குழுவினர் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:11 நேர்களே.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி இருக்க AYEA நோக்கி செல்லும் CTE, குறிப்பாக PIE சாங்கி எக்ஸிட்டில், அதனால் பிராடல் சாலை வரைக்கும் போக்குவரத்து நெரிசல். துவாசை நோக்கி செல்லும் AYEA, குறிப்பாக ஜூரோங் டவுன் ஹால் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்க. துவாசை நோக்கி செல்லும் AYEA, குறிப்பாக தெலோ பிளாங்கா சாலை எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ATO 1 மற்றும் பிவாடி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: சீனாவில் தற்போது ஒரு விஷயம் நடைபெற்று முடிஞ்சது இப்போதான். அந்த விஷயத்தினால பல தந்தைமார்கள் மூக்கால அழுதுகிட்டு இருக்காங்க. பொய் சொல்லலைங்க, அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களை அழ வச்ச அந்த விஷயம் என்ன, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன்.

0: ஜான்சி பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். தமனின் இசையில் ஒஸ்தி திரைப்பட பாடலை கேட்டீங்க. டி ராஜேந்தர், சோலார் சாய் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு முன்பு சாய் அபயங்காரின் இசையில் டியூட் திரைப்பட பாடலை கேட்டீங்க. சாய் அபயங்காரே அந்த பாடலை தீப்தி சுரேஷோடு சேர்ந்து பாடியிருந்தாரு. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:27 நேர்களே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக கிளெமண்டி அவென்யூ 6 பிறகு முதல் தடத்துல சாலை பணிகள். PIE நோக்கி செல்லும் KJE குறிப்பாக சுவாச்சுக்காங் டிரைவ்க்கு முன்பு முதல் தடத்துல சாலை பணிகள். TPE நோக்கி செல்லும் KPE குறிப்பாக டாம்பனிஸ் சாலை நுழைவாயிலும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
8: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பீஸ்,
7: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே. ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
9: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கோர்ப் ஒலி 968. உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது சாந்தி குருசாமி. நான் உங்கள் சித் ஸ்ரீராம்.
0: சமீபத்துல இன்ஸ்டாகிராம் வலம் வந்தப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. ஒரு பதிவு, உங்கள பல பேர் அந்த விஷயத்தை பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீனாவில இந்த மாதம் தான், செப்டம்பர் மாதம் தான் பாலர் பள்ளி ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய கேலண்டர் ஆண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, முதல் நாள் பாலர் பள்ளிக்கு போன பிள்ளைகள் அழுதாங்களோ இல்லையோங்க, அவங்களுடைய தந்தைகள், அந்த பிள்ளைகளுடைய தந்தைகள் வாய் விட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அந்த காணொளி எல்லாம் வந்து ஒரு கம்பைலேஷனா, வெவ்வேறு அப்பாக்கள் எல்லாம் அழுகுறத வந்து அப்படியே ஒரு தொகுப்பா சேகரிச்சு ஒரு காணொளியா வெளியிட்டு இருக்காங்க. சோகமான விஷயம் தான், ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பாக்க. சிலர் வந்து அந்த வகுப்புக்கு வெளியே இருக்கிற கம்பத்தை புடிச்சுக்கிட்டு அதுல சாஞ்சுகிட்டு அழுகுறாங்க. சீனர்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க இல்லையா, அதனால அந்த மூக்கு மட்டும் கொடமுளகா மட்டும் அப்படியே செவப்பா இருக்கு, கதறி கதறி அழுகுறாங்க. அந்த அப்பாக்களுக்கு வந்து அந்த அம்மாக்கள் தாய்மார்கள் வந்து பக்கத்துல அப்படி தோலை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்றாங்க. பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு. அதுல இன்னும் கியூட்டான விஷயம் என்னன்னா, அந்த காணொலியில இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் தான். அதுல சிலர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏன்னா இந்த தந்தைமார்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இனி அந்த பிள்ளைகளுடைய கணித பாட பயணம் வந்து இப்பதான் ஆரம்பிக்க போகுது இனிமே
11: அப்படின்னு.
0: இன்னொரு வெள்ளைக்கார பெண்மணி சொல்லிருக்காங்க, ஆஹா எனக்கு ஒரு சீன கணவர் உடனடியா தேவைப்படுதே. மேலும் சிலர் சொல்லிருக்காங்க, ஆஹா ஆண்மையின் வெளிப்பாடுனா இதுதானே, அழாம இருக்கிறது ஆண்மை கிடையாது, அழுதாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் ஆண்மை அப்படின்னு சிலர் சொல்லிருக்காங்க. இன்னொரு பெண்மணி சொல்லிருக்காங்க, இந்த தந்தையர்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தைகள் தானே அப்படின்னு. இருக்கலாம் இருக்கலாம். சிலர் சொல்லிருக்காங்க, ஆஹா சீனாவில வந்து ஆண்கள்லாம் இவ்வளவு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இன்னும் மேலும் சிலர் சொல்லிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து நல்ல பொறுப்பான தந்தைகளா இருக்காங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு, பிள்ளைகளை வளர்க்கறதுல எவ்வளவு அவங்களுடைய பங்கு இதுல இருக்கு அப்படின்னு பாக்குறப்போவே தெரியுது அப்படின்னு. மற்றும் பலர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க, ஆஹா எனக்கும் வந்து ஞாபகம் வந்துருச்சு, என்னுடைய மகளை, என்னுடைய மகனை வந்து முதல் நாள் பள்ளிக்கு அனுப்புனது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய குழந்தைய வந்து முதல் நாள் அனுப்புனது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து அழாம தான் நின்றுட்டு இருந்தேன், ஆனா எனக்கு பக்கத்துல ஒரு தந்தை அவர் நின்னு செருமி செருமி அழுதுகிட்டு இருந்தாரு, சுத்தி இருந்த அம்மாமார்கள் நாங்கெல்லாம் போய் அவரு தோளை தட்டி நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தோம், அவருக்கு அவ்வளவு அன்பு கிடைச்சது எங்க கிட்டே இருந்து அப்படின்னு. இதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அந்த காணொளி. நீங்களும் போய் சைனா ஃபர்ஸ்ட் டே கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி சும்மா இன்ஸ்டாகிராம்ல தேடி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த காணொளி. இதை கேட்ட பிறகு உங்களுக்கும் நிச்சயமா ஞாபகம் வந்திருக்கும், உங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து முதல் நாள் பாலர் பள்ளிக்கு அனுப்பின நினைவலைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா திரும்பி இருக்கும் இல்லையா.

0: சும்மா
1: கிழிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இரவு 8 மணி வரைக்கும் இல்லைங்க, மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சது, இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி வழங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். நான் சாந்தி. டர்பார் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். அனிருத்தின் இசையில் விவேக் வரிகள் எழுத பொன்னான குரல்ல நம்மளுடைய பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை பாடியிருந்தாரு. ஆமா, ஃப்ரெட்ரிக் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாய்ஸஸ் அப்படின்னு. உண்மைதாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:41 நேர்களே.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. இப்போ சூடா வந்திருக்கிற தகவல், பிரின்செப் ஸ்ட்ரீட்டை நோக்கி செல்லும் மிடல் ரோட், குறிப்பாக பென்கூலன் ஸ்ட்ரீட்க்கு பிறகு அந்த விபத்து நேர்ந்திருக்கு. அந்த பக்கமா இருந்தீங்கன்னா 3-4 தடங்களை தவிர்த்துருங்க. துவாஸை நோக்கி செல்லும் AYE, குறிப்பாக துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கு. அதே துவாஸை நோக்கி செல்லும் ஆனால் PIE, குறிப்பாக எங்யோ அவென்யூவுக்கு பிறகு வாகனம் பழுது. துவாசி நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக CTESLE எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: இஷாராவின் 9-9 சிறப்பு விற்பனை செப்டம்பர் 1 முதல் 13 வரை. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்கநகைகளுக்கு செய்கூலியில் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கும் 30% வரை தள்ளுபடி. பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்கூலி இல்லாமலும் வாங்கலாம். இந்த சிறப்பு சலுகைகள் இன்று முதல் செப்டம்பர் 13 வரை மட்டுமே. பலவிதமான தங்கநகைகளுக்கு செய்கூலி முற்றிலும் கிடையாது. இஷாராவின் 9-9 சிறப்பு விற்பனைய தவறவிடாதீங்க.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
1: சில நேரம் வாழ்க்கையில ஹீரோவா இருக்கணும்னா பெருசா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சூப்பர்மேன் மாதிரி பின்னாலே எதுவும் போட்டுட்டு பறக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. சில நேரம் நமக்கு தேவைப்படுறது ஒரு வாகனம், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த முன் விளக்குகள், ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன கதை அப்படிங்கறத இந்த பாடல்களுக்கு பிறகு பகிர்ந்துக்கிறேன்.

ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அமெரிக்கால அலாஸ்கா மாநிலம் இருக்குல, அங்க ஒரு சின்ன கிராமம் இக்யூகிக் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே மொத்தமா 68 பேர் தான் வாழ்றாங்க. அவ்வளவு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவர், அவங்க பேரு வந்து ஐடா நெல்சன். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு மருத்துவ ரீதியா அவசரமா உதவி தேவைப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி சொல்லுவாங்களே, அது தேவைப்பட்டிருக்கு. அந்த கிராமத்துல வந்து மருத்துவமனை கூட இல்ல. ஆக பக்கத்துல வந்து தலைநகரம் இருக்குல்ல என்கரேஜ், அங்கதான் போகணும் மருத்துவ வசதிக்கு. அப்ப அங்கிருந்து வந்து ஒரு விமான சேவை வருது, மெடிக்கல் பிளைட்னு சொல்லுவாங்கல்ல, மெடிக்கல் ஏர்லைன். அது வந்து என்கரேஜ்லன்னு வந்துகிட்டு இருக்கு அந்த பையனை ஏத்திட்டு போறதுக்கு. நட்டநடு ராத்திரியில விமானம் தர இறங்க பாக்குது. அன்னைக்கு பாருங்க, அந்த ரன்வேல வந்து சமிக்ஞை விளக்குகள் வேலை செய்யல, கும்மிருட்டுல இருக்கு ரன்வே. இத ஐடா நெல்சன் பாத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு விமானம் தரையிறங்க முடியாது அப்படின்னு. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க செல்லாத்தா பொண்ணாத்தா எல்லாம் வாங்கடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு கூடி அவங்க வீட்டு கார்கள் லாரி எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்து அந்த ரன்வேயின் இரண்டு பக்கங்களுக்கும் எல்லாரும் வந்து அவங்க வண்டியை வந்து பார்க்கிங்ல போட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன் விளக்குகளை வந்து எரிய விட்டு அதுவே அந்த ரன்வேக்கு இரண்டு பக்கங்களும் ஒளியூட்டி அதன் பிறகு விமானம் தரையிறங்கி அந்த பையனை ஏத்தி என்கரேஜ்க்கு கூட்டிட்டு போனிச்சு மருத்துவ வசதி வழங்க. பாத்தீங்களா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு, அது உண்மை கதையாவே இங்க நடந்திருக்கு. அவசரத்துக்கு அண்டை வீட்டார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிராமப்புறங்கள்ல அது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எந்த நாட்டுல இருக்கிற கிராமப்புறமா இருந்தா என்ன? இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் கேக்குறப்போ மனிதநேயம் இன்னும் உயிர் வாழுது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கே பிறக்குது இல்லையா?

0: டி இமானின் இசையில் கும்கி திரைப்பட பாடலை கேட்டோம். பெனி தயாளோடு சேர்ந்து டி இமான் அந்த பாடலை பாடியிருந்தாரு. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 7:55 நேர்களே.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: இரண்டு இடங்கள்ல விபத்துகள். ஷியர்ஸ் லிங்கை நோக்கி செல்லும் ஷியர்ஸ் அவென்யூ, குறிப்பாக மெரினா பொலவார்டுக்கு பிறகு ஒரு விபத்து 3rd தடத்துல. பிரின்செப் ஸ்ட்ரீட்டை நோக்கி செல்லும் மிடில் ரோட், குறிப்பாக பென்கூலன் ஸ்ட்ரீட்க்கு பிறகு 3rd, 4th தடங்களையும் ஒரு விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
5: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
4: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 முதல் 600 வரை கிடைக்கும். இது முன்பு 200 முதல் 400 வரையிலான தொகையை விட அதிகம்.
4: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
5: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
2: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 முதல் 600 வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
0: சரி நேர்களே, இந்த அளவுல உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நேரம் எனக்கும் வந்துருச்சு. மாலை 5 மணிக்கு ஆரம்பிச்ச நிகழ்ச்சி இப்ப முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. என்னெல்லாம் நடந்துச்சு இன்றைய நிகழ்ச்சியில? மாலை 5 மணிக்கு 80கள் 90களில் இருந்து பாடல்கள் இடம்பெற்றன. அதுக்கு இடையில நேற்று நம்மை விட்டு பிரிந்த காலமான தமிழ் அறிஞர் மற்றும் பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா அவர்களை பற்றி சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்துகிட்டேன். அதை உங்களோட சேர்ந்து நானுமே அவரை பற்றி முக்கியமான சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். தமிழ் மொழிக்கு பெரும் இழப்பு அவருடைய இறப்பு இல்லையா? அதன் பிறகு மாலை 6 மணி செய்திகள், அதையும் தொடர்ந்து டிக்டாக் லைவ் வாயிலா உங்களை சந்திச்ச 26,000 லைக்ஸ் வந்திருந்துச்சு. பல பேர் வந்து, பல ஆயிரம் நேயர்கள் வந்து இணைந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும். அங்கேயும் வந்து பாடல் நீங்க விரும்பி கேட்டிருந்தீங்க. டிக்டாக் லைவ் நேயர்கள் உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். அதன் பிறகு இப்போ 7 மணி செய்திகளுக்கு பிறகு சற்று புது பாடல்கள் கேட்டோம். 2 தகவல்கள் உங்களோட பகிர்ந்திருந்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அலாஸ்கா நகரமே வந்து, அலாஸ்கால இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமமே ஒளியூட்டி அவங்க வளர்த்த ஒரு பையனுக்கு வந்து மருத்துவ உதவி வழங்கி இருந்துச்சு. ஒரு கிராமமே வளர்க்கணும் ஒரு பையனை சேர்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அது. அதை உங்களோட பகிர்ந்திருந்தேன். அதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீனால தந்தையர்கள் எல்லாம் சேர்ந்து மூக்கால எதுக்கு அழுதாங்க, அதாவது அவங்களுடைய பிள்ளைகளை வந்து பாலர் பள்ளிக்கு முதல் நாள் அனுப்புறதுக்கு தாய்மார்களை விட தந்தைமார்கள் தான் அதிகமாக அழுதிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் உங்களோட சேர்ந்து பகிர்ந்திருந்தேன். இதெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நடந்திருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான இந்த பகுதிகள், இந்த அங்கங்கள், நான் சொல்றது பாடல்கள் இல்லை, இந்த அங்கங்கள் எல்லாம் மறு ஒலிபரப்பாக கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இடம்பெறும் பாடல்களுக்கு நடுவில் இந்த அங்கங்களை மறு ஒலிபரப்பாக நீங்கள் கேட்கலாம். சரியா? இந்த அளவில் உங்களிடமிருந்து

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: 8 singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
1: Or betrayal and heartache.
7: I got played. I literally want to throw up right now.
8: Girl, you gotta fix yourself.
9: Who knows what's coming next?
1: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
10: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
11: மீடியா கபலி 96.8 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, only 968.

0: கபூரி 96 8 இல் ஹிந்தி பாடல்கள்.
1: You're listening to Hindi Numbers on Only

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: 8 singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
1: Or betrayal and heartache.
7: I got played. I literally want to throw up right now.
5: Girl, you gotta fix yourself.
8: Who knows what's coming next?
1: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
9: Mediacorp 968 இல் ஹிந்தி பாடல்கள்.
10: You're listening to Hindi Numbers on

0: மறைப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
2: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
0: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.
3: இரவி நிலாட்டம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேசுவோம். இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை பத்தி பேச போறோம்.
4: சரி ரஃபி,
3: உங்க வீட்டை எடுத்துக்குவோமே நவீன். உங்க வீட்டுக்கு சில உறவினர்கள் வராங்க, பிள்ளைங்களை அழைச்சிட்டு வராங்க. நீங்க நிறைய அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, வாத்திய கருவி வச்சிருக்கீங்க வீட்டுல. ஆக அந்த வாத்திய கருவியை ஒரு பெரியவர் எடுத்து பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும் எப்படி கையாளணும் அப்படின்னு. பிள்ளைங்க வந்து பார்க்கும் போது ஆசைப்படுவாங்க அதை எடுக்கணும்னு. ஆனா உங்களுக்கு வந்து நீங்க அதை பல நூறு கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. திடீர்னு அதுல ஒரு நூலை இழுத்து விட்டாங்கன்னா கூட அது வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து அவங்க தொட்டு விளையாடும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க?
4: விருந்தினர்கள் மட்டும் கிடையாது, இப்ப என்னோட வீட்டுல அப்படிதான் இருக்கு. என்னுடைய அண்ணன் பையன் இருக்காரு சின்ன வயசுல. அப்ப குழந்தைங்களை வந்துட்டு போவாங்க.
3: சரி,
4: நான் என்ன பண்ணிடுவேன், முதல்ல என் அறைய வந்து கதவு மூடிடுவேன். ரொம்ப முக்கியமா மூடிடுவேன், உள்ள போகாதீங்கன்னு ரொம்ப கட்டாயமா சொல்லிடுவேன், கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். அதற்கு பிறகு ஒருவேளை அவங்க போனாலும் கூட அந்த பியானோ இருக்கு, கீபோர்டு இருக்கும், தட்டி ஒண்ணுமோ அவங்க வந்து அதுதான் தபலா வாசிக்குவாங்க அந்த ஒரு கருவியில. இந்த மாதிரி நடக்குது எனக்கு வந்து முன்பு இருக்கு ஒரு ஞாபகம் இருக்கு ரஃபி. கல்யாண நேரம், அது வீட்டுல ஒரு கல்யாண விசேஷம்.
3: சரி,
4: அப்ப வந்து யாரு வர யாரு போறான்னு யாருக்கு தெரியும்.
3: ஆமா,
4: திடீர்னு ஒரு 5 வயசு சின்ன குழந்தை நினைக்கிறேன் வந்து என்னுடைய மேசில இருந்து ஒரு சின்ன ஒண்ணு இருந்துச்சு, வயலின் மாதிரி. அதாவது நீங்க வந்து திருவிழா அது சத்தம் போடுமே,
3: சத்தம் போடும்
4: மியூசிக் பாக்ஸ் மாதிரி.
3: சரி சரி
4: சரியா, யாரும் எனக்கு வாங்கி கொடுத்து அல்லது நானே வாங்கியிருக்கேன்,
3: அன்பளிப்பா வச்சிருக்கேன்,
4: அன்பளிப்பு. ஆமா, அது வந்து திருகி திருகி திருகி திருகி திருகி கெட்டு போயிடு ரஃபி. இப்ப அதுல இருந்து எந்த ஒரு இசையும். அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன், ஆஹா சரி, பாவம் சின்ன குழந்தை தானே நினைச்சு போனா இந்த மாதிரி நம்மளுக்கு சொந்த பொருளே வந்து கெட்டு போதுல.
3: ஆமா, இது வந்து ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பொருளா இருக்கும் அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா உங்க பிள்ளைங்களை உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது உங்க பிள்ளைங்களை இல்ல. ஆக அந்த பிள்ளைங்களை அடக்கி வைக்க வேண்டியது வந்து பெற்றோருடைய ஒரு கடமை தான் அது. பரவாயில்ல, பிள்ளைங்க ஆட்டம் போட்டும், பெற்றோருக்கு அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, ஏன்னா அவங்க ரசிப்பாங்க பிள்ளைங்களை. ஆனா அதை மத்தவங்க ரசிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது.
4: கண்டிப்பா ஒரு வரம்பு தேவை ரஃபி. அதாவது நீங்க இந்த இடத்துல நீங்க விளையாடலாம், இவங்க கூட நீங்க விளையாடலாம் அப்படின்னு கண்டிப்பா அவங்க சொல்லணும். அதை விட்டுட்டு சரி எங்க வேணாலும் போ, நான் வந்து கண்காணிக்க மாட்டேன், சும்மா பார்த்து பத்திரமா இரு, பாதுகாப்பாரு அப்படி மட்டும் தான் சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆஹா நாமளும் ஏச முடியாது, திட்ட முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. பெற்றோர் வந்து கண்டிப்பா அவங்க வந்து கவனிக்கணும் அப்படின்னு தான் நான்.
3: ஆமா, அவங்க கவனிச்சு சொன்னாதான் சிறப்பு. நாம கவனிச்சு சொன்னோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி தான் நீங்க நம்ம பேச போறோம். உங்க வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இப்ப யாராவது வர்றாங்க உங்க வீட்டுக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க? பிள்ளை ரொம்ப சுட்டி பண்றாங்க, அங்க தாவறாங்க, இங்க தாவறாங்க, உங்க வீட்டுல ஏதாவது போட்டு உடைக்கிறாங்க, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அந்த பெற்றோர்ட்ட என்ன சொல்லுவீங்க? அந்த பெற்றோர் ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுட்டு இருக்காங்க, பாத்தே என் பிள்ளை நல்லா ஆட்டம் போடுது இல்ல அப்படின்னு. ஆக நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, எப்படி முடிஞ்சிருக்காது அப்படி சொல்லுங்க, அதை நம்ம கேட்போம்.
5: தென்றலாலே தூது விட்டேன், தேன்மொழியே ஒன்ன பார்க்க, ஒன்ன பார்க்க, ஒன்ன பார்க்க.

இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல.
4: நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும்.
3: இருப்பு இருக்கும் வரை
4: ஃபிட் அண்ட் ஃபன் 2026.
3: எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
5: ரஃபி நவீன்
6: வீட்டுல விருந்தினர்கள் இங்க எதிர்பார்க்கறீங்க. விருந்தினர்களோட ஒரு சின்ன குழந்தை, ஒரு சில குழந்தைங்க வராங்க, பாக்குறாங்க உங்க பொருட்கள் எல்லாத்தையுமே, கண்டு துண்டமா ஒண்ணுமோ பண்றாங்க, விளையாடுறாங்க, உடைக்கிறாங்க, ஏதாச்சும் பண்றாங்க, அது வந்து கெட்டு போகுது. எப்படி இது வந்து நீங்க கட்டுப்படுத்துங்க? நீங்க வந்து உங்களோட வீடா இருந்தா
7: குடி போயிருந்தாங்களாம், முன்கூட்டியே போயிட்டோம். அப்புறம் வந்தவங்கல சில குழந்தைகள் என்ன செய்தாங்கன்னா, வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க, பரவாயில்ல விளையாடுறாங்களேன்னு விட்டுட்டோம். வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஒளிந்து விளையாடுவாங்க இல்லையா, அவன் ஒளிகிற இடத்துல வந்து அந்த சோஃபா கீழே போய் ஒளிஞ்சு அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அங்க சில பேப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு உள்ள, அதெல்லாம் கிழிச்சு போட்டு இருக்கிறாங்க. அவங்க வைத்திருந்த முக்கியமான அந்த இன்விடேஷன் எல்லாம் அங்கதான் இருந்தது. ஏதோ அடுத்து வரப்போகும் ஒரு நிகழ்ச்சிக்கான சில இன்விடேஷன் எல்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் கிழித்து போட்டிருக்காங்க. அது மேல உட்காந்து அது எல்லாம் வீணா போயிருந்தது. எங்களுக்கு சரியான ஆத்திரமா இருந்தது. யார் இதை செய்தான்னு சொல்லி நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை நல்லா திட்டணும் நாங்க வீட்டுல. ஏன்னா இது வந்து ஒரு முறை தான், நீங்க வந்து மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் அதை செய்ய வேண்டியது இருக்கு, மறுபடியும் அதை பிரிண்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஆக ரொம்ப ஆத்திரமா இருந்தாங்க. சொன்னாங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோரும் கோச்சுக்கிட்டாங்களாம், என்னடா எல்லா பிள்ளைங்களையும் திட்டுறாங்களே அப்படின்னு.
6: சரி,
7: திட்டாம பாராட்டவா செய்வாங்க, உங்க பிள்ளைங்க சேர்ந்து தானே விளையாடுச்சு.
6: இதுல என்னன்னா ரஃபி, ஒரு சில குழந்தைங்க தன்னுடைய பெற்றோர் பேச்சு கூட கேட்க மாட்டாங்க, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம சொல்லலாம், சரி நம்ம திட்டக்கூடாது, நம்ம ஒண்ணு கண்டிக்க கூடாது, பெற்றோர்கிட்ட சொல்லி நம்ம கண்டிக்க சொல்லலாம் அப்படின்னு. ஆனா அவங்க பேச்சையும் கேட்காம இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? குழந்தைங்கள ஒரு விதத்துல நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம சொல்லணும், இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா இதெல்லாம் அவங்க மீறி செஞ்சாலுமே அது வந்து நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.
7: எடுக்கணும். ஏன்னா வீடு வந்து உங்களுடைய வீடாச்சு, உங்க வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுல போய் நல்லா ஆட்டம் போட்டு சரியா உடைக்கட்டும். ஏன் விளக்குல ஏறி கூட தொங்கலாம் அவங்க, தப்பு கிடையாது. உடைய போறது உங்க வீட்டு விளக்கு தான். ஆக உங்க வீட்டுக்கு வந்து அதை செய்தாங்கன்னா அது எங்க வீட்டுல யாரும் செய்ய மாட்டாங்க. தயவுசெய்து பிள்ளைங்களை கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாம். அது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
7: கல்லுல ஊத்தும் போது சொயின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
6: திங்கள்
8: முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ
9: ரஃபி நவீன். வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
10: நேர்களே, உங்ககிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சின்ன ஒரு தலைப்பு தான், அதாவது உங்க வீட்டுல விருந்தினர்கள் வராங்க, சின்ன குழந்தைகள் இருக்கு, உங்களுடைய பொருட்கள் எல்லாத்துமே அவங்க வந்து சரியான முறையில பயன்படுத்த கிடையாது, இதை பண்றாங்க, விளையாடுறாங்க, உடைதான் சாயிதான், சரியா வடிவில் சொல்ற மாதிரி. ஆக உங்களுடைய அனுபவம் என்ன, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம். சரவணகுமார் ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காரு, வாங்க
11: கேப்போமே.
12: வணக்கம் ரஃபி அண்ட் நவீன். நார்மையான தலைப்பு. எனக்கு வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வீட்டுல வந்து சின்ன பொண்ணுடைய கீபோர்ட வந்து பேட்டியோடைய பையன் வந்து அப்படியே சுக்கு நூறா உடைச்சிட்டேன். எனக்கு வந்து இருந்தேன் அந்த பையனை பேரண்ட்ஸ் எதுவும் நான் சொல்லலை. ஆனா அந்த பையனை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு முறையாக வளர்க்கணும். அது வந்து நிறைய வந்து அவள் வீட்லேயே வந்து அந்த பையன் வந்து நிறைய திங்ஸை உடப்பானா, அதை பேரண்ட்ஸே ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி முற்றிலும் வந்து தவிர்க்கணும். இது வந்து முழுக்க முழுக்க வந்து பெற்றோருடைய கையில் தான் இருக்குது. அடுத்த டைம் வந்து இது மாதிரி இந்த பையன் வரும்போது அந்த உடையக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் வந்து சேஃபாக வந்து ஒரு அலர்ட்டாகி ஒரு தனியாக ஒரு ரூமில் கை கெட்டாத தூரத்தில் வச்சுக்குவேன். இதுக்கு வந்து பிள்ளைகள் நம்ம குறை சொல்ல முடியாது. பெற்றோர்களை வளர்ப்பதை நம்ம வந்து கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் வந்து நம் பிள்ளைகளோட குணத்தை வந்து குடும்பத்தை மாத்தி இது மாதிரி வந்து நம்ம தப்புன்னு நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. சரவணகுமார், ஹவுகாங்.
11: ஓகே சரவணகுமார், நன்றி. அவர் சொன்னது ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா, அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளைங்கனாலே வந்து பலவற்றை அவங்க போய் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அது தவறு கிடையாது. ஆக இந்த இடத்துல வந்து பெரியவங்க தான் சொல்லணும் பிள்ளைங்களுக்கு தெரியாத விஷயம்.
10: அதே சமயத்துல நாம என்ன செய்யலாம்னா, கைக்கு எட்டாத தூரத்துல ஒரு சில பொருட்களை நம்ம எடுத்து வைக்கலாம். ஏமா, இப்ப வந்து அலங்கார பொருள் சின்ன பசங்க வராங்கன்னா இப்ப கிளாஸ் பொருள் நம்ம அலங்கார பொருள் நம்ம வைக்கிறோம், அது வந்து பாதுகாப்பு நம்ம கருதணும். பாதுகாப்பு சரி, நம்மளுடைய பாதுகாப்பு சரி. ஒரு சின்ன குழந்தைல போய் ஒரு நல்ல கிளாஸ் கப் கொடுக்குமா, ஒரு குவளை கொடுப்போமா? கிடையாதுல. அந்த மாதிரிதான் ஏதாச்சும் அவங்க கைக்கு தூரம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எதுக்கும் மாத்தி வைக்கணும். அதே சமயத்துல நம்ம பாதுகாப்பையும் நம்ம பாத்துக்கணும்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒரே ஒரு ஆரியட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.

0: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து ஹேலன் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க, அதே பிள்ளைகளை பற்றி தான். எப்படி வந்து பிள்ளைகளை நம்ம கையாளணும், அவங்க வீட்டுல ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு, கேப்போமே.
1: ஹாய் ரஃபி சான், நவீன் சான்,
2: வணக்கம்.
1: நானா யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரூம் டாக் மூடிடுவேன், கதவு மூடிடுவேன். ஆனா சுட்டி பிள்ளைங்க வந்து அவங்க கதவு திறப்பாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் ஆல் சம் பேரண்ட்ஸ் சோ இக்னரன்லா, தே டோன்ட் கேர். பட் அப்படி அந்த பிள்ளைங்க ரூம்ல போனானா, நான் உடனே போய் அந்த பிள்ளைங்களை சொல்லுவேன், வெளியே இந்த ரூம்ல வரக்கூடாது, வெளியே ஹால்ல விளையாடுங்கன்னு. நானே என் பிள்ளைங்களை எங்கேயாச்சும் போனாலும், ஐ நெவர் லெட் மை சைல்ட் ஜாமான் சோஃபா இல்லை ஆளு ரூம்ல போனோம் இல்லை ஜாமான் தொடணும் அதெல்லாம் இல்லை. ஐ ட்ரெயின் மை சில்ட்ரன், கண்டிப்பாக டிசிப்ளின் பண்ணி தான் என் பிள்ளைங்களுக்கு விளையாடுத்து போகிறேன். சோஃபா ஐ திங்க் தட் இஸ் த ரைட் வேலா. யார் வீட்டுக்கு போனாலும் வி ஷுட் ஹேண்டில் அவர் சால் வி ஃபுட் டிசிப்ளின்லா, ரதர் தென் யூனோ மேக் அவங்க தப்பு செஞ்சு அப்போ அவங்க நம்ம முன்னால ஏசுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுல்ல.
3: அவங்க சொன்னதா முற்றிலும் உண்மை ரஃபி. அதாவது நம்ம போகிறதுக்கு முன்னாடியே, ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைகிட்ட நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும், இதை நம்ம செய்யக்கூடாது, இதை நம்ம செய்யலாம், என்ன இந்த மாதிரி நம்ம சொல்லி வளர்த்தாதான் அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் இது அநாகரிகம் இது நாகரிகம்னு அவங்களுக்கு தெரிய வரும். வளர வளர அவங்க வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்க கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
0: பிள்ளைங்களுக்கு சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, அதை நீங்க முதல் உணரணும். நீங்க சொல்லிட்டீங்க ஒரு முறை, அது தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா பிள்ளைங்க அதை செய்ய மாட்டாங்க. நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அது.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600

0: ஒரு வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். m1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது m1.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: தொடர்ந்து இணைந்திருங்க.
1: வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகிறார்கள், அந்த விருந்தாளிகளை நாம் வரவேற்க வேண்டும். ஒவ்வொருத்தரையா அழைக்கிறோம், அவங்க வந்து பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வராங்க. பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. வந்ததோட பெற்றோர் உட்காந்துடுறாங்க, பிள்ளைங்கள போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்றாங்க.
2: சரி,
1: பிள்ளையோ என்ன செய்யுது, ரெண்டு பிள்ளையா வருதுன்னு வச்சுக்கோமே, அங்க இருக்கிற ஷோகேஸ்ல உள்ள பொருள் எல்லாம் திறந்து எடுக்கிறாங்க வெளியே. நீங்க பாத்து பாத்து வைத்தது உள்ள, அது எடுத்து எடுக்கும் போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு.
2: நடக்கக்கூடியதான் என்ன சொல்றது, என்ன நம்ம செய்யறது அப்படின்னு நம்ம நேர்கள் கிட்ட கேட்டிருந்தோம். நிவிதா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரஃபி நவீன் இந்த ஒரு காரணத்தினாலதான் நான் யாரையுமே வீட்டுக்கு கூப்பிடுறதே கிடையாது.
1: நல்லபடியாக
2: குழந்தைகள் இருக்கிற குடும்பத்தினர நான் கூப்பிடுறதே கிடையாது. என்ன வந்தாங்கன்னா பிச்சு புடுங்கிடுவாங்க, நான் வந்து சும்மாவும் இருக்க முடியாது, அவங்களையும் சும்மா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர் வந்து அவங்களோட பிள்ளைகளை கண்டிப்பா இருக்கணும், அவங்க கூட
1: கட்டுப்படுத்தணும்.
2: ஆனா இது வந்து பெற்றோர் சரி தவறிடுறாங்க, அதனாலேயே நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம்.
1: அவங்க பிள்ளைங்களை நம்ம கண்டித்தாலும் அது சரியா இருக்காது. இல்ல வந்த வீட்டுல இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வரவே வேணாம் அப்படின்னா கண்டிக்கல.
2: ஆமா ஆமா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க நிவிதா. சில பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளைங்க
1: உங்களுக்கு தான் சிறப்பா இருக்கும்.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனே? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள். Okay.

0: உறவும்.
1: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
2: குழந்தைங்க உங்க வீட்டுக்கு வராங்க, பொருள் வந்து கையில எடுக்கிறாங்க, விளையாடுறாங்க.
3: ஆமா,
2: நம்ம கிட்ட சொல்லுவோம் இது வந்து ஒரு விளையாட்டு பொருள் கிடையாது, நம்ம வீட்டிலேயே விளையாட்டு பொருள் எல்லாம் இருக்கும் ரஃபி.
3: ஆமா,
2: அதை நம்ம கொடுப்போம், அது வேணாம்னு சொல்லிட்டு எது விளையாட்டு பொருள் இல்லையோ அதான் அவங்க கையில வச்சிருப்பாங்க.
3: அதுதான் குழந்தைங்க அப்படி கேட்கும் போது அவங்க கேக்குறதுல தவறு கிடையாது, நடந்துக்கிறதுலயும் தவறு கிடையாது. பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, அதை நம்ம மறுக்கல. பிள்ளைங்க அப்படி இருந்தாதான் பிள்ளைங்க, ஆனா அந்த பிள்ளைங்களை நல்வழிப்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு.
2: அன்பழகன், ஆமா அன்பழகன் இந்த மாதிரிதான் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு.
4: வணக்கம் கோழி, வணக்கம் ரவி, வணக்கம் நவீன்,
3: வணக்கம் வணக்கம்
4: அன்பழகன், கோலாலம்பூர்ல இருந்து பேசுகிறேன். இப்ப நாம எங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்ல எது எந்த ஒரு விசேஷங்கள் இருந்தா நாங்க முன்கூட்டியாவே எல்லாத்தையும் முக்கியமான பொருள்லாம் தனி ரூம்ல போட்டு பூட்டிடுவோம்.
3: சரி,
4: ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கும்,
3: உண்மைதான்,
4: அது எங்களுக்கு தெரியும். அதனால இதை வச்சு வந்து எதுவும் நடந்தது கிடையாது, அதனால நாங்கள் வந்து பூட்டிடுறோம். பூட்டிட்டோம்னா நம்ம யாரையும் குறைப்பட்டதும் தேவையில்லை, யார்கிட்டையும் சண்டை போடவும் தேவையில்லை, யாரும் ஏசவும் தேவையில்லை.
3: எவ்வளோதான் பூட்டுறது
4: சரிங்களா? நான் சொல்ற ஒரு நல்ல ஐடியா இது.
3: சரி,
4: எந்த ஒரு பொருளையும் வெளியே வைக்க கூடாது, முக்கியமான பொருள். சாதாரண நாள்ல கூட நாங்க வந்து எந்த பொருளும் வெளியே வைக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா, வீட்டுக்கு வெளியே வைக்கிற சில சப்பாத்து இது குரங்கு வேற வரும் வீட்டுக்கு, அது கூட அதனால எல்லாம் பாதுகாப்பாவே வச்சுக்கிது எப்பயுமே.
3: நன்றிங்க அன்பழகன், நன்றி.
2: அவர் சொல்ற விதத்தை வச்சு பார்த்தா ரஃபி, அவர் வீட்டுல புதையல் அடங்கி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே புதைச்சு வச்சிருக்காரு, மறைச்சு வச்சிருக்காரு,
3: பூட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல, இப்ப ஷோகேஸ்ல உள்ளது ஒண்ணு நம்ம கண்ணாடியை பூட்டி வைக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஆனா அதுல சாஞ்சி ஓடி வந்து அதுல மோதும் போது அது உடைப்படுது, அதெல்லாம் கூட இருக்கு. என் கண்ணால பாத்திருக்கிறேன் இதெல்லாம் நடக்கிறது. எனவே தயவு செய்து பிள்ளைங்கள்ட்ட சொல்றது சிறப்பா இருக்கும். பூட்டி வைக்கிறது ஒரு வழியா இருந்தாலும், எல்லாரும் இதுக்காக வந்து விருந்தினரை அழைச்சிட்டு எல்லாத்தையும் ரூம்ல வச்சு பூட்டுப்பா அப்படின்னு சொன்னாலும் சரியில்லை.
2: ஆமா.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: ரவி நவீன் வாரியரி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: பெற்றோர் அவங்களுடைய பங்கை செய்யலைன்னு நாங்கள் சொல்லலை, பெற்றோர் அவங்களோட பங்கை செய்கிறாங்க. ஆனால் சில பெற்றோர் அந்த பேச்சில் அவங்க ஈடுபட்டிருக்கும் போது அதில் வந்து மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க, அதனால் பிள்ளைங்களை அவங்க வந்து பார்க்கறது கிடையாது,
2: கவனிப்பில்லை.
1: ஒரே ஒரு குரல் மட்டும் எழுப்பிட்டு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை அதை செய்யுதா இல்லையான்னு கூட அவங்க பார்க்கறது இல்லை.
2: ஆமாம். ஆக அடுத்த முறை நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது இது வந்து சற்று முன்பாக யாரோ சொல்லியிருந்தாங்க, நாம நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும், சொல்லணும் நாகரிகம் என்ன அநாகரிகம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். போகும்போது எப்படி நடந்துக்கணும்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இருந்தபடி நம்ம வந்து உட்காரணும், மரியாதையோடு பேசணும், அதட்டி பேசக்கூடாது அல்லது எதிர்த்து நம்ம பேசக்கூடாது.
1: ஆமா,
2: இது இருக்கா அது இருக்கா குழந்தைங்க கேட்பாங்க, புரியுது அவங்க கேட்பாங்க தான். ஆனா நாம தான் சொல்லி வளர்க்கணும், இல்ல நம்ம வந்து அப்படி கேட்க கூடாது, உண்மையில ஏதாச்சும் வேணும்னா இப்படி நம்ம கேட்கணும், இப்படி அணுகணும் அப்படின்னு நம்மளே கத்து கொடுத்தா அவங்க வளர வளர அது வந்து ஒரு பண்பாயிரம்.
1: ஆமா, அதாவது ஒரு வீட்டுக்கு போய் தண்ணி உணவுலாம் வைத்திருப்பாங்க, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீரை எடுத்து குடிக்கிறேங்கிற பேர்ல எல்லாத்தையும் சிந்தி இல்லையா, அதையும் பாத்துக்கணும் நீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே பிள்ளைக கிட்ட எதையும் தொடாத. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பெரியவங்களுக்கு முன்னால சின்னவங்க உட்காரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க.
2: ஆமா ஆமா, அதுவும் ஒரு சட்டம் இருந்துச்சு முன்பு. ஆனா இப்படி நம்ம அப்படி சொல்றது கிடையாது. நீங்க இருக்கணும்னா தயவு செஞ்சு குழந்தைங்க, அதாவது பெற்றோரா நம்மளுடைய கடமை என்னன்னா பெற்றோரா நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நல்லா எடுத்து சொல்லணும். அதே சமயத்துல நீங்க தான் இப்ப உங்களுடைய வீட்டுல தான் எல்லாரும் இருக்காங்கன்னா நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
1: ஆமா,
2: சில பேர் பெற்றோருக்கு வந்து ரொம்ப பிடிக்காது, என் பிள்ளைங்க ஏன் நீங்க வந்து கத்துக் கொடுக்குறீங்க, ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு பாய்வாங்க, சீருவாங்க.
1: இன்னொன்று ரிமோட் கண்ட்ரோல் வீட்டுல வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு அவங்க வீட்டுல செய்யற மாதிரி இங்க செய்யறது.
2: ஆமா ஆமா,
1: அது வந்து சில பேர் விரும்ப மாட்டாங்க.
2: அல்லது போன்ல ரொம்ப சத்தமா பாக்குறது பேசுவாங்க, குழந்தைங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டு பாப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, எல்லாமே நம்ம வந்து சுமூகமா இருக்கணும்னா கத்துக் கொடுக்கணும், பெற்றோரை வந்து நல்லா கவனிக்கணும் அவங்களோட பிள்ளைங்களை.

0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?

இந்த சம்பவம் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போது நான் வந்து பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா, நான் ரொம்ப பொறுப்பான பையன், வேலையெல்லாம் முடிச்சிடுவேன், அதுவும் பாட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டு கணக்கில், அறிவியலில், தமிழில், ஆங்கிலத்தில் இப்படி பல பாடங்களில் சிறப்பாக செய்கிற ஒரு பையன் அப்படிங்கிறதுனாலே என் வீட்டில் வந்து ரொம்ப பொறுப்பாக பார்ப்பாங்க. எனக்கும் எல்லா வேலைகளையும் பொறுப்பாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயும் என்னமோ தெரியல, அப்போ எனக்கு வந்து ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய 5 வயசு கசனை பார்த்துக்கிறதுக்கான வேலையை தைரியமாக என்கிட்ட விட்டுட்டு போவாங்க என்னுடைய பெற்றோரும் சரி, என்னுடைய அத்தையும் மாமாவும் சரி. அப்படிதான் ஒரு நாள் நான் வந்து என்னுடைய கசனை வந்து பிபிசி பண்ணிக்கிட்டு இருந்தேன். காரணம், என்னுடைய பெற்றோரும் சரி, என்னுடைய அத்தையும் மாமாவும் சரி, அவங்களாம் வந்து ஒரு டின்னர் மாதிரி போயிருந்தாங்க. பெரியவங்க மட்டும் போகிற டின்னர், அங்கே உட்காந்து பல உரையாடல்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, எது எப்படியோ என்னுடைய கசனை வந்து பார்த்துக்க சொல்லி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் சரி, 5 வயசு கசன், அதுவும் ஆம்பளை பையன், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விளையாடிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நேரம் போகிறதே தெரியல. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏ, இவனுக்கு வந்து இசையில் நிறைய ஆர்வம் இருக்கே, எனக்கும் ஓரளவு இந்த பியானோலாம் வாசிக்க தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட ஒரு டாய் பியானோ மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல, இந்த டாய்ஸ் ராஸ்லாம் வாங்குமே, குட்டியாக இருக்கும், ஆனால் நல்லா சத்தம் போடுமே, ஆ, அப்படிப்பட்ட ஒரு பியானோ வந்து அவன்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் விலை உயர்ந்தது தான், இருந்தாலும் அந்த வயசு பையனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் அப்படிங்கிறனால அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஓகே, ஸோ அந்த டாய் பியானோக்கு வருவோம். அதில் நான் வந்து அவனுக்கு எப்படி வந்து சில பாட்டு வாசிக்கிறது அப்படின்னு ஓரளவு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். குறிப்பாக இந்த மேரி ஹேட் எ லிட்டில் லேம், அந்த பாட்டு தெரியல உங்களுக்கு, சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க, நர்சரி ரைம் எல்லாம் வருமே, ஆ, அந்த பாட்டை எப்படி வந்து லேசாக வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வந்து காட்டிகிட்டு இருந்தேன். இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்போவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்கே திகில் டேல்ஸ் அப்படிங்கிறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையாக நீங்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸை நீங்கள் எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு பீட்சா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சமைகாலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ் சாறு நிறைஞ்ச ருசியான கோடி உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1. நீங்கள்

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது. உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 8 9 6 8 Hashtag Thrill Tales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?
2: என் பேரு தாஜ். இந்த கதை நடந்தது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு ஒரு 15 வயசாக இருக்கும்போது தான் அதோட உண்மையான சிச்சுவேஷனே என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து பேய் கதை பேசுறது, பேய் கதை பார்க்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி வந்து ராத்திரி நேரத்தில் உட்காந்து பேய் கதை பேசிக்கிட்டு இருப்போம். எங்கள் அம்மாவுக்கும் நிறையா அமானுஷ்யம் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நினப்பு வரும்போதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு அப்போ 15 வயசு இருக்கும், எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்களோட சைல்ட்ஹுட் வீட்டில், அதாவது அவங்க வளர்ந்த வீட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் நடக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்சஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அவங்க சிஸ்டர்ஸோட ரூமில் வந்து ஸ்டே பண்ணும்போது ராத்திரி நேரத்தில் யாரோ வந்து முதுகு பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருந்துச்சு.
0: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
3: இதற்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: ஜிகே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: உங்களுக்கு எப்படி இருக்கு?
4: பாடிக்கலாம்,
3: கொண்டாடுங்க.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 968 968 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?

திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியின் இந்த பாகத்தில் உலக கதையை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம போக போகிறது இங்கிலாந்தில் இருக்கிற காடுகளுக்கு. ஒரு காலத்தில் இங்கிலாந்தில் அதிகமாக சொல்லப்பட்ட, பரவலாக நம்பப்பட்ட ஒரு அமானுஷ கதாபாத்திரம் பிளாக் எனிஸ். இந்த பிளாக் எனிஸ் நீல வண்ணத்தில் இருக்கிற முகம் கொண்டது அப்படின்னோ, அதுக்கு ஆடுகளையும் மனிதர்களையும் குறிப்பாக பிள்ளைகளையும் உட்கொள்வது பிடித்த பொழுதுபோக்கு அப்படின்னோ ஒரு சில தகவல்கள் குறிப்பிடுது. பிளாக் எனிஸ் அப்படிங்கிற இந்த பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பெண் வடிவத்தில் வரும்னோ, அதுக்கு கூர்மையான நகங்கள் இருக்கு அப்படின்னோ, அதை வைத்து மனிதர்களின் தோலை நாறு நாரா கிழிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னோ தகவல்களில் சொல்றாங்க. இதில் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, இரவு நேரத்தில் மரங்கள் மேலே இதை அமர்ந்திருக்கோம் அப்படின்னோ, அந்த மரங்களின் இலைகளை தன்னுடைய ஆடையாக பயன்படுத்தி மரமோட மரமாக மறைந்திருந்து மனிதர்களை தாக்கும் அப்படின்னும் கதைகள் சொல்லுது. இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
2: பாய மாத்தி ரூட் எடுங்கடா.
3: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
4: மட்டன் சுக்கா
3: அது இல்லங்க,
5: கொஞ்சம்
3: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது
5: அது மட்டுமா?
3: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
3: ஹலீமா
5: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ உலகத்துக்குள்ள நுழைவோமா?
2: என் பேரு ஜோசஃபின். நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போற ஸ்டோரி வந்து நான் சின்ன வயசுல இருந்த ஒரு வீட்டை பத்தி. எனக்கு அப்போ ஒரு 11 வயசு இருக்கும். அந்த வீட்டுக்கு நாங்கள் புதுசாக குடி போயிருந்தோம். அந்த வீடு எப்படி இருக்கோன்னா, ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஹவுசஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா. படிக்கட்டு வரும், படிக்கட்டுலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 8-10 வீடு ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கும். நடுவில் ஒரு பிரேக் இருக்கும், அப்புறம் ஒரு 5 வீடு இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் அ லாங் ஸ்ட்ரெச். ஸோ அங்கே குடி போன நாளில் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. சந்தோஷமாக இருந்துச்சு. புது வீடு, புது ஃப்ரெண்ட்ஸ், புது இடம் அப்படின்னு. பட் அன்னைக்கு ஒரு 2-3 டேஸ் கழித்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே வந்து சின்ன பிள்ளைங்க சிரித்து ஓடுற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு டைம் சரியாக தெரியல, பட் மேபி 10 மணிக்கு அப்புறம் இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க சிரித்து கேச்சிங்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸோ நானும் யார் எந்த நேரத்தில் விளையாடுறா, மேபி என்னோடய நேபர்ஸ் கிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் நினைக்கல, தூங்கிட்டேன். அதே ராத்திரி இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து எனக்கு வந்து முழிப்பு வந்துச்சு. ஐ வோக் அப் அண்ட் தென் என்னென்னா, வெளியே கேட்டுட்டு இருந்த சத்தம் எனக்கு இப்போ என்னோடய ரூமில் எனக்கு பின்னாடி கேட்குது. நான் வந்து ஓலை பார்த்து படுத்திருந்தேன். எனக்கு பின்னாடி பிள்ளைங்க வந்து இந்த கை பிடிச்சிட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு, என்ன மொழின்னு கூட எனக்கு சரியாக சொல்ல தெரில, பாடிக்கிட்டே சுற்றி விளையாடுற மாதிரி சத்தம் கேட்குது. எனக்கு திரும்பி பார்க்கவா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட். சரி திரும்பிடலான்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறேன், திரும்ப முடியல. ஏதோ ஒன்று வந்து பிடிச்சி அமுக்கிற மாதிரி அப்படியே நான் தூங்கிட்டேன்.
0: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

காணும் அங்கத்தில் உங்களை வருக வருகை என வரவேற்கிறேன். நான் நித்யா. உங்கள் சனிக்கிழமை இரவு நல்ல கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கிற மாதிரி இன்றைய காட்சியும் காணும் அங்கத்தில் ஒரு நட்சத்திரம் இடம்பெற போகிறார். இவர் ஒரு நடிகர், எழுத்தாளர், திரைக்கதைகளை எழுதுவாரு, ஒரு இயக்குநரும் கூட. இப்படி பன்முகங்களை கொண்ட ஒரு பிரபலத்தை பத்தி தான் இன்றைய காட்சியும் காணும் அங்கத்தில் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆம்நேயர்களே, இன்றைய காட்சியும் காணும் அங்கத்தில் இடம்பெறுகிறார் கே மணிகண்டன். இவர ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் சினிமா உலகத்துல காலடி எடுத்து வைத்தாரு. ஆனா அவரு வந்த சமயத்துல கன்வென்ஷனல், அதாவது ஒரு கதாநாயகருக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் இவருக்கு இல்ல அப்படின்னு சில பேர் சொன்னதால இவரு தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்தாரு. சரி, நடிப்புக்கு பதிலா நாம வேற என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சாரு. அவருக்கு எழுத்தார்வம் நிறைய இருக்கிறதுனால தமிழ் திரைக்கதைகளை எழுதலாம், வசனங்களை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தால திரும்ப சினிமா துறையில வரத்துக்கு ஒரு முயற்சி செஞ்சாரு. இவருடைய விடாமுயற்சினாலேயோ என்னவோ 2013 வெளிவந்த பிட்சா 2, அதாவது வில்லா திகில் திரைப்படத்திற்காக இவருக்கு வசனங்களை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இவர் எழுதி இயக்கி நரை எழுதும் சுயசரிதம் அப்படிங்கிற குறும்படமும் வெளிவந்தது. விக்ரம் வேதா, விஸ்வாசம் திரைப்படங்களுக்கு இவரு வசனங்களை எழுதியிருந்தாரு. தம்பி திரைப்படத்திற்காக திரைக்கதையையும் வசனத்தையும், சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்திற்கான வசனங்களையும் எழுதியிருந்தாரு நடிகர் கே மணிகண்டன். நரை எழுதும் சுயசரிதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்காக மணிகண்டன் எழுதி இயக்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்த. இந்த குறும்படத்துல டெல்லி கணேஷ், மிர்ச்சி விஜய் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த குறும்படத்துல டெல்லி கணேஷ் ஓய்வு பெற்ற ஒரு முதியோராக நடிப்பாரு. ஓய்வு பெற்ற பிறகு இவரு தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றி இந்த குறும்படத்துல அழகாக காண்பிச்சிருப்பாரு மணிகண்டன். அது மட்டும் இல்லாம இந்த குறும்படத்துல மணிகண்டன் டெல்லி கணேஷின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. அவர்களுக்கிடையே இருக்கும் உறவை பற்றி சொல்லும் கதைதான் நரை எழுதும் சுயசரிதம் என்னும் குறும்படம். இந்திய சினிமா போட்டியின் கீழ் பெங்களூரு பன்னாட்டு திரைப்பட விழாவில் பங்கேற்க இந்த குறும்படம் தேர்வு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம 16th நியூயார்க் இந்திய திரைப்பட விழாவில இந்த குறும்படம் திரையிடலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 படங்களில் ஒன்று அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?

0: அது இல்லடா, நீ எவ்வளவு பொறுப்பா இருக்க. உன்ன மாதிரி இல்லாம லவ் கிவ்னு விழுந்துட்டானா?
1: இப்ப நான் லவ் பண்ணு உங்களுக்கு யார் சொன்னது?
0: யாராவ சொல்லவே இல்ல.
1: சும்மா சார், நான் மேல ஒரு டே பார்த்தேன். அன்னி அப்படிதான் ரூமுக்கு போயிருந்தேன் சார், அப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி, நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் நம்மளை பாகுமான்னு தோணுச்சு.
0: எப்படி இருப்பா?
1: சான்ஸ் இல்லை சார், ரொம்ப அழகா இருப்பா.
0: அப்புறம் என்ன?
1: ஆ, நம்மளுக்கெல்லாம் செட் ஆகும் சார். நானே பசிய மரத்துக்கு
0: பாத்துக்கிறேன்.
1: சரி வருது.
0: ஏன்
1: நம்மளாம் செட் ஆகும் சார்?
0: கண்டிப்பா செட் ஆகும். நாளைக்கே நீ வேலைக்கு போறேன்னு
1: வச்சுக்க,
0: கை நிறைய சம்பளம் வாங்குவே. நல்ல பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு தாடியை நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டு நல்ல ஹீரோ மாதிரி ஜம்முன்னு அவகிட்ட போனா ஏன் செட் ஆகாது?

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
4: பாயமாத்து ரூட் எடுங்கடா.

0: இறுதியில அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடிப்பதற்கான வாய்ப்பும் வந்தது. இவர் முதல் முதலாக 2015 இந்திய பாகிஸ்தான் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிகராக அறிமுகமானாரு. அதன் பிறகு நலன் குமாரசாமி இயக்கிய காதலும் கடந்து போகும் திரைப்படத்துல ஒரு சிறு வேடத்துல நடித்தாரு. 8 தோட்டாக்கள் படம், இது 2017 வெளிவந்தது. இந்த படத்துல மணிகண்டன் ஒரு வில்லனாக நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு விக்ரம் வேதா, ஜெய் பீம், லவ், குட் நைட் இப்படி இன்னும் பல படங்கள்ல அவர் நடிச்சு பெரிய பாராட்டும் பெற்றிருக்க. அந்த படங்களுக்கு போகிறதுக்கு முன்பாக இவருக்கு ஆரம்பத்துல நடிப்பதற்கான ஆசை எப்போது வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கறத ஒரு பேட்டியின் போது பகிர்ந்து கொண்டாரு. அதை நாம கேட்கலாம்.
1: ஆக்சுவலா எங்க வீட்டு எங்க ஸ்கூல்ல இருந்து நான் வீட்டுக்கு ரொம்ப சின்ன பையன்ல இருந்தே சொல்றேன். நான் வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும், காவேரி ஷூட்டிங் ஹவுஸ் நினைக்கிறேன். நான் நிறைய தமிழ் படங்கள்ல வந்திருக்கும். அப்ப வந்து நான் பார்க்காத சினிமா ஆர்டிஸ்டே கிடையாது. லைக் நான் சொல்றது லெஜெண்டரி விக்ரம் சாமி சார், நம்பியார் சாரு, மனோரமாச்சி. நான் முத முதல்ல ஒருத்தவங்க நடிக்கிறத பார்த்தது வந்து மனோரமாச்சி. அந்த டைலாக் கூட ரொம்ப சின்ன பையன், அந்த டைலாகே எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க மேல சேரா இருக்கும். இப்ப வந்தவொடனே எல்லாரும் மூக்கு மூடுவாங்க. இப்ப வந்து என்ன நாருதா, 4 நாளா இந்த வீடே நாறிட்டு இருந்தது அப்படிங்கறத அவங்ககிட்ட அவங்க பேசின டைலாக் அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. கட்டுன்னு சொன்னோடனே அவங்க பாட்டு ஒரு டவல் வாங்கிட்டு அப்படி அதுல சம்பந்தமே இல்ல ஆள் மாதிரி போனாங்க. ஒரு என்னடா இது, இப்பதான் வந்து ஒரு ஆவேசமான ஒரு லேடியா பேசுனாங்க, கட் சூப்பர் மேடம் அப்படின்றாங்க. துண்டை வாங்கிட்டு அவங்க பாட்டு அப்படி அந்த சைடு போனேன். நான் வந்து அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், கார்த்திக் சார், சத்யராஜ் சார், எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். இதுல இருந்து வரும்போது கொஞ்ச நேரம் வந்து ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துட்டு போறதுல நானும் என் தங்கச்சியும் தான் வருவோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்ச நேரம் ஷூட்டிங் பார்த்துட்டு எங்க அம்மாட்ட போயிட்டு நான் இவரு பார்த்தேன், இந்த ஆர்டிஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய சந்தோஷம்.
0: இப்படி சின்ன வயசுல நடிகராகணும்னு கனவு கண்ட மணிகண்டன் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிப்பாரு அப்படின்னு ஒரு காலம் அவர் நினைச்சிருக்கவே மாட்டாரு. ஆமாங்க, கால திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகனாக நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி இது உங்களுக்காக.
2: ஒருத்தருக்கு வீடு இன்னொருத்தருக்கு இல்லன்னு இந்த பிரிச்சு பாக்குற வேலை எல்லாம் எங்க வேணா டூர் மும்பைன்னு திட்டத்துக்கு பேர வச்சுட்டு வெறும் ஸ்லம் மட்டும் ஒழிச்சுட்டா இந்தியா புள்ள சுத்தமா இருமா? எல்லா மக்களும் கேட்டு முடிவு பண்ண.
3: டேய் நம் பங்காளி பாய தான் நீ, உனக்கு என்னடா 90 feet வேலை? டேய் கட்சியோட ப்ராஜெக்ட் இது. இந்த பாரு, மச் மச் பண்ணாம வார்டுகளை கூட்டிட்டு போயிடு, புரியுதா? இல்ல சொந்தக்கார பையனு பாக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன், இடத்த காலி பண்ணுங்க, புரியுதா?
4: எதுக்குடி
2: உரிமைக்காக போராடுறோம்.
5: அவர் வரலன்னா துணி உன் தலையில தான் அடிச்சு துவச்சு போட்டுப்பாங்க. என்னங்கறல
4: ஆத்தாடி, இவங்களுக்கு நடுவுல நாவல்லக்கா,
2: இவளுக்கு எல்லாம் செஞ்சு காமிச்சாதா அருமை தெரியும்.
5: செய்யறப்ப பேசல வாடா,
4: அம்மா இத தமாஷா பேச அதுக்கு போய் கோச்சுக்கிட்டு உட்காடா.

0: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயின் விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
2: அப்பப்பா, இவர் நடிக்கிறத பார்க்கும் போது நாங்காளி அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு நடிகர் கே மணிகண்டன். இவர் நடிகர் மட்டும் இல்லாம நல்ல ஒரு இயக்குனரும் எழுத்தாளரும் கூட. தான் செய்யற எந்த ஒரு பணியா இருந்தாலும் அதை சிறப்பா செய்யணும்னு நினைக்கிற மணிகண்டனுக்கு மிமிக்ரி எல்லாம் செய்ய தெரியணும். உங்களுக்கு தெரியுமா, பல நடிகர்களின் குரல்ல ரொம்ப அருமையாக மிமிக்ரி செய்வாரு. இத கொஞ்சம் கேளுங்க.
3: அஜித் சார் வந்து ரொம்ப பயங்கர பேசனா வந்து விசுவாசம் ஒர்க் பண்ணும்போது, ஹாய் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, ஓகே வெரி நைஸ் சார், இப்படி இருக்கு. ஓகேவா, வாலி சமயத்துல வந்து அவருக்கு பேஸா இருக்கு அது வாய்ஸ் ரொம்ப, அது ரொம்ப கியூட்டா இருக்கும். உங்க புக்ல டென்ஷன் வேணாம்னு நான் எழுதி வைக்கலையே. உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க, பெரிய அழகினா, ஓகே உங்க மனசு. உங்களை பத்தி என்ன நினைச்சுங்க, என்ன பத்தி என்ன நினைச்சுங்க, போற பொண்ணுட்டுல ஐ லவ் யூ லெவல் சொல்ற லோஃபர் நினைச்சீங்களா சொல்லுங்க.
2: இது மட்டும் இல்லைங்க, நடிகர்கள் வயதாக வயதாக அவங்களுடைய குரல் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதையும் நடிகர் மணிகண்டன் அருமையா மிமிக்ரி செஞ்சிருப்பாரு. இத கேளுங்க.
3: ரகுவரன் சார் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். ஓகேவா, ஏன்னா பாஷால வந்து அவர் பேசியிருக்க விதம் எப்படி இருக்குன்னா, என்ன ரங்குசாமி பையன் பயந்துட்டா, அப்ப மாணிக் பாஷா நீ இந்த தொழிலுக்கு புதுசு குழந்தை மாதிரி, ஏதோ ஏழு நாள் என்ன முடிக்கிறேன், இவ்வளோ அளவுக்கு தான் இருக்கும். வேற அப்படியே முதல்வன்ல பாத்தீங்கன்னா அவரோட வாய்ஸே டோட்டலா சேஞ்ச் பண்ணிருப்பாரு. ஒரு நாட்டோட தலைவன் கிட்ட பேசணும்னா முதல்ல எடுத்தோமா கவுத்தோமான்னு பேசணும். ஒரு நாள் ஒரு நாள் என் பதவியில வந்து உட்கார்ந்து பாரு, இது ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு தெரியும். அவர் கடைசி தருவாயில பண்ணிட்டு இருந்த படம் நினைக்கிறேன், யாரடி நீ மோகினி,
4: உன்ன மாதிரி பசங்க எல்லாம் அப்பனுக்கு கொல்லி போட கூட லாய்க்கு இல்லடா, பத்து காசு சம்பாதிச்சுட்டேன்னு தலைகீழ நடக்காத.
2: எழுத்து, இயக்கம், நடிப்பு, மிமிக்ரி, இப்படி ஒருத்தருக்கு எத்தனை திறமைகள் தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்மளையே மலைக்க வச்சிருக்காரு நடிகர் கே மணிகண்டன். நடிகர் மணிகண்டனுக்கு ஒரு திருப்பு முனைய கொடுத்த திரைப்படம் சூர்யா ஜோதிகாவின் தயாரிப்பில் வெளிவந்த ஜெய் பீம் திரைப்படம் தான். இந்த படத்துல மணிகண்டன் மட்டும் இல்லாம எல்லாருமே அவ்வளவு அருமையாக நடிச்சிருந்தாங்க. செங்கனின் கதாபாத்திரத்தில் லிஜோமுல் ஜோஸ், பிரகாஷ் ராஜ், ரஜிஷா விஜயன், ராவ் ரமேஷ், குரு சோமசந்திரம், இப்படி பலரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்துல அவ்வளவு அருமையாக நடிச்சிருந்தாங்க. வழக்கறிஞர் கே சந்திரவின் கதாபாத்திரத்தில் நடித்த நம்ம சூர்யாவையும் மறக்க முடியாது. ராஜாக்கண்ணு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்த மணிகண்டனுக்கு பெரிய அளவுல அங்கீகாரங்கள் கிடைத்தன. பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல், பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிற விருதையும் பெற்றாரு. இந்த விருது நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்க வந்திருந்தோர் மணிகண்டனை வழி அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க மணிகண்டன், உங்க வாங்கின வரைக்கும் நாங்க வரோம், உங்களை வழி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லும் போது மணிகண்டன் ரொம்ப கூச்சமா, வேண்டாங்க பரவாயில்ல நான் தனியா போய்க்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவங்களும் அதை பொருட்படுத்தல, இல்ல வாங்க உங்க வாகன வரைக்கும் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னுடைய வாகன ஓட்டுநர் அவர் வந்து டீ சாப்பிட போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு மணிகண்டனே, இல்லைங்க நான் வாகனம் எல்லாம் ஓட்டிட்டு வரல, எனக்கு ஓட்டவும் பயம், நான் ஆட்டோலயே வந்தேன், அதனால ஆட்டோலயே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக விருது பெற்ற பிறகு மணிகண்டன் தன் வீட்டிற்கு ஆட்டோ வழியாக தான் பயணம் செஞ்சாராம். எவ்வளவு ஒரு தன்னடக்கமான ஒரு இயல்பான மனிதர் பாத்தீங்களா. அதனால என்னமோ மக்களுக்கு மணிகண்டன ரொம்ப பிடிக்குது போல இருக்கு.
5: பிசிக்கலா வந்து அடிக்கிறாங்க, அடி வாங்குறோம், அதெல்லாம் வந்து எல்லா படத்திலயும் நடக்கும் சார். நீங்க ஒரு சாதாரண ஒரு ஃபைட் பண்றீங்கன்னா கூட அதுல வந்து அடிபடும், அதெல்லாம் ஃபைன் தான். மென்டலா இப்படி ஒரு நிஜமாவே ஒருத்தரை வந்து கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க, ஒருத்தரை வந்து நிஜமாவே நம்மளுக்கு லைஃப்ல வந்து இப்படி வாழ்ந்த ஒருத்தரை வந்து ஒரு கஸ்டடியில் டார்ச்சருக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவரை வந்து அந்த பெயினை வந்து சரியா டெபிக் பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, கட்டுனா நிறுத்திடுவாங்க, பிடிச்ச உடனே பேக்கப் பண்ணால் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது, டீ காஃபி கொடுப்பாங்க. அவருக்கு அப்படி இல்லைல்ல, அவரை வந்து நீங்கள் அந்த ஒரிஜினல் ராஜாக்கண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப கொடூரம். நம்ம அதில் ஒரு 10% நம்ம பண்ணணுங்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு உடம்பு வலிக்கும் அதெல்லாம் ஃபைன் தான். மைண்ட்ல டைரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப அவரை யோசிச்சு பாருங்க அப்படின்னு வாரு. அதுக்கப்புறம் ரெடி ரெடி ரெடி போயிடலாம் அப்படின்னு
6: ரெண்டு கோடு வந்தா ஷா.
1: படி படி பட்டா படி பட்டா
6: யாங்க டீச்சர் அம்மா எம்மா நடனம் இருந்தாலும் எங்க ஆளுக்கு பட்டா கிடைக்கிறது இல்ல. நீங்க என்னமோ பட்டான்றீங்க படியில் இருக்கா ஒண்ணு புரியலுங்க.
7: முதல்ல படிங்க, எல்லாம் தானா கிடைக்கும்.
8: நீங்க எல்லாம் படிக்கலன்னு எவன் அழுதா? இங்க டிரைப்னா மலை மேல இருக்கணும், அதை விட்டுட்டு ஊருக்குள்ளார வந்து எஸ்டி சர்டிபிகேட்டை கூட அதை கூட நீ ஏன் உயிரை எடுக்கிறீங்க? இருளன்னு வாயில சொன்ன போதுமாயா? பம்பு பிடி பண்ண அவன்
9: பம்பு பிடிக்க வானம்தாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நல்லா படிப்பாங்க.
6: தேச தெரியாத சீமிக்க போறேன். அணில் மோசல் ஆச்சு துண்டு முந்தாண்டி பிடிச்சதாச்சா? ஒண்ணுக்கு ரெண்டாச்சு இல்ல அப்புறம் எப்படிதான் புழைக்கத்தான்? செங்க சொல்ல முன் தொகை
10: எங்க வேணா போ, என்னையும் கூட்டினு போ.
9: அங்க வந்து சொல்ல நெருப்பு நீ வேணுமா?
10: உன்ன பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நெருப்பு இல்ல வேறது எனக்கு பெரிய கஷ்டம் இல்ல.
9: இது அங்க வந்து வேணுமா? பாரு சங்கனி, அங்க பாரு. இப்ப நீ அங்க வந்துட்டு வச்சுக்கோ, அள்ளிக்குடி பள்ளியோட போவாரு, அது படிப்பழப்படாது. பிள்ளைங்களை நல்ல மாதிரி நீ பாத்துக்கோ, பாடுபடுத்த நான்
6: பாத்துக்கிறேன்.
9: கண்ணகாசு நல்ல மாதிரி அனுப்பிடு சங்கனி. போய் வர பத்திரமா இருந்தா

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies Private Limited.

0: இரவு நேரம் வந்தா தூக்கம் வரும், தூக்கம் வந்தா குரட்டை வரும். இந்த குரட்டைனால எவ்வளவு பிரச்சனை. குரட்டை பத்தி பேசுறீங்கன்னா அடுத்ததாக குட் நைட் திரைப்படத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சரிதாங்க. இந்த திரைப்படத்தை இயக்கிய விநாயக் சந்திரசேகர் இந்த படத்தின் முக்கிய அம்சம் குரட்டை என்பது கிடையாது. இது நடிகர் மணிகண்டன் நடித்த கதாபாத்திரமான மோகனுடைய வாழ்க்கையிலையும், மீதா ரகுநாத் நடித்த கதாபாத்திரமான அனுவுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கின்றன, இவங்க இருவருக்குமே எப்படி காதல் மலருது, திருமணமான பிறகு மோகனுக்கு இருக்கக்கூடிய இந்த குரட்டை பிரச்சனை எப்படி அவங்க பிரிக்குது. ஏன்னா இந்த படத்தின் ஆரம்பத்துல மோகன் ரொம்ப அழகான ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குவாரு, ஆனா இவருக்கு குரட்டை பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த பெண் ஓடி போயிருவாங்க. அதுவும் அனுவுடைய கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுளியான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப அதிகமா சத்தம் இருக்கிற இடங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. ஆக அவருடைய கணவருக்கு இந்த மாதிரி குரட்டை பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க. இறுதியில மோகனுடைய குரட்டை பிரச்சனைனால அவருடைய தன்னம்பிக்கையை இழந்துறாரு. தன் மனைவியோட ஒரே அறையில தூங்க மாட்டாரு, இதனால ரெண்டு பேருக்குமே பிரிவினை ஏற்படும். ஆக இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில சாதாரணமாக ஏற்படக்கூடிய சில சம்பவங்களை ரொம்ப அழகாக இந்த படத்தின் வாயில காண்பிச்சிருப்பாரு இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன்.
1: சத்தியமா இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நம்ம நெக்ஸ்ட் மந்த் கூட போறோம்ல, டைம் இருக்கு. வீடு ஓகேவா?
2: ஆக்சுவலி இந்த வீடு ரொம்ப காமா இருக்கு. அங்க தாத்தா பாட்டி வீட்டுல நைட் ஃபுல்லா ட்ரெயின் போயிட்டே இருக்கும், சத்தத்துல தூக்கமே வராது, அலறி அடிச்சு எந்திரிச்சிருவேன். ஆனா இங்க நல்லா சைலண்டா இருக்கு.
1: ஆமா, இந்த வீக்கெண்ட் வெளியே போலாமா? படத்துக்கு போயிட்டு மாலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரலாமா?
2: படத்துக்கா?
1: ஏன்
2: இல்ல, ஒண்ணு இல்ல, போலாங்க.
1: சொல்லு.
2: இல்ல, தியேட்டர்னா அவ்வளவு பிடிக்காது.
1: ஏன்?
2: சவுண்ட் ரொம்ப ஜாரிங்கா இருக்கும், தலைவலி வந்துடும். அவ்வளோவா போக மாட்டேன். இல்ல பரவாயில்ல, நீங்க புக் பண்ணுங்க, நம்ம போலாம்.
1: மேடம் ஓடிட்டுல வரோம், பாத்துக்கலாம்.
2: கொரியன் சாங்ஸ்லாம் கேட்பேன்.
1: கொரியன் சாங்ஸா? லிரிக்ஸ்லாம் புரியுமா? சரி, என்ன அப்படி பிடிச்சது உனக்கு? அப்போ
2: ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செவர்ல சறுக்கிட்டு வந்தப்போ கூட யாரும் ஆயிவாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சது. உங்களுக்கு என்ன எப்போ பிடிச்சது?

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: குட் நைட்டை தொடர்ந்து 2024 அதாவது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 9 தேதி அன்றைக்கு லவ் படம் வெளியானது. லவ் திரைப்படத்துல மணிகண்டனுடன் ஸ்ரீ கௌரி பிரியா கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தின் தலைப்ப கேட்டாலே உங்களுக்கே தெரியும், இது ஒரு காதல் கதை அப்படின்னு. இந்த படத்தின் காட்சிகளை பார்க்கும் போது இருவருமே, அதாவது மணிகண்டனும் ஸ்ரீ கௌரி பிரியாவும் நடித்த மாதிரி இல்ல, அவ்வளவு தத்துரூபமாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஸ்ரீ கௌரி பிரியாவும் மணிகண்டனும் இதற்கு முன்பாக நடித்ததே கிடையாது. அவங்க நிறைய பயிற்சிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. உதாரணத்துக்கு, ஒரு தோழன் தோழிய நட்பான முறையில கட்டிப்பிடிக்கிறது, ஒரு காதலன் காதலியை கட்டிப்பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக மணிகண்டனும் ஸ்ரீ கௌரி பிரியம் நிறைய பயிற்சி செஞ்சாங்க. இந்த பயிற்சி இருந்ததாலதான் அவங்க ரெண்டு பேருமே நடிச்ச மாதிரி தெரியல, அவங்களுடைய கெமிஸ்ட்ரி அவ்வளவு அருமையாக இருந்தது.
2: கெமிஸ்ட்ரின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைக்கிறேன்னா, வாட் இஸ் தி ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் கிவிங் டு தி உங்களோட கோ ஆக்டர். ஏன்னா இப்ப நீங்க எல்லாமே ரெஸ்பெக்ட்ல இருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு. இப்ப பாருங்க, இது ஓகேங்களா, இது இது சரிங்களா அப்படின்னா, இப்ப அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிறாங்க என்கிட்ட. இப்ப அவங்களால ஃபேக்கா இல்ல அன்கம்ஃபர்டபுளா எதுவும் அவங்களால நினைச்சிக்க முடியல. ஓகே, நான் கை ஹோல்ட் பண்றேன் சார், இப்ப நீங்க கேமரா சொன்ன உடனே அப்படி திரும்புறேன் சார் அப்படிங்கறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டண்ட்டுக்கான ப்ரெசிஷன் இருக்கணும். இட் ரிக்வயர்ஸ் சோ மச் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்ன்றத விட ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஏன்னா நீங்க ஜஸ்ட் லைக் தட் அது பண்ணிட முடியாது. நீங்க வந்து கேமராக்கு எந்த பக்கம் திரும்பணுங்கிறது தெரியணும். அதே சமயத்துல ஜென்ரலாவே ஒரு பிரைவேட்டான ஒரு எமோஷன் இல்ல, ஒரு செட்டுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றதுக்கே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கை தாண்டி வர்றதே பெரிய கஷ்டம் ஜென்ரலா. மதிக்கிறதுனால அந்த கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் உருவாயிருது. அதனால எந்த இடத்துலயும் பாசாங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல.
3: போற
2: தெரியும் எதுக்கு போய் சொல்லிட்டு போன சொல்லு, அத சொல்லு.
3: அருண், எனக்கு தலை எல்லாம் வலிக்குது அருண்.
2: எதுக்கு போய் சொன்ன?
3: நீ ப்ளீஸ் கேளு.
2: ஏய் நில்ரி, ஏய் திவ்யா, ஏய்.

0: சும்மா சொல்லக்கூடாது. லவர் திரைப்படத்திற்கு பிறகு மணிகண்டனுக்கு எக்கச்சக்கமான பெண் விசிறிகள், அதுல நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக மணிகண்டனுக்கு எப்ப திருமணம் ஆக போகிறது, அவரு யாரையாவது காதலிக்கிறாரா அப்படின்னு கேட்டபோது மணிகண்டன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போதைக்கு அவருடைய வாழ்க்கையில யாருமே அந்த மாதிரி இல்ல. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காதலி மனைவி அப்படின்னு வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முழுமையா என்னுடைய நேரத்தை நான் கொடுக்கணும், வேலையிலே நான் கவனம் செலுத்திட்டு இருந்தேன்னா அப்புறம் திருமணம் அப்படின்னு ஒண்ணு செஞ்சதுக்கு இந்த ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. நல்ல ஒரு சிந்தனை தான். அப்படி இருந்த போதிலும் மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்லியிருக்கும் பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. அடுத்த காட்சி உங்க அனுபவம் அங்கத்தில் இன்னும் ஒரு பிரபலத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவலோடு நானும் உங்களோட சந்திக்க வந்துருவேன். நான் உங்கள் ரவுடி பிபி நித்யா, டாடா, பை பை.
1: நீங்களா இருக்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் லவ்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களா இருக்கிறதுக்கும் மத்தவங்களா இருக்க அலோவ் பண்றதும் தான் லவ்னு நினைக்கிறேன். நீங்க தனியா உங்க ரூம்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்போது ஏதாவது ஒரு பிளசன்ட் மெமரிஸ் இருந்து சிரிச்சிட்டீங்கன்னா யுவர் இன் லவ் வித் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும். அவங்கள அவங்களா இருக்க விடுறதும் உங்களை நீங்களா இருக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது தான் காதல்.
2: உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: On the villa party, girl, I'll do it.
2: What's the matter here? What's your name?

இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: ஒரு நேரத்துல இசை கேட்கறவங்க ஒரு 80களில் தான் இது அதிகமாக தொடங்குச்சு. காதுகளில் அந்த இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு அவங்க கேட்ட காலம்னு ஒன்று இருக்குது. அப்போ இயர்ஃபோன் வந்து நமக்கு வயரோட வந்தது, கேபிளோட வந்தது இல்லையா. அதோட வந்ததுனால அந்த இயர்ஃபோனை வந்து நம்ம முழுமையாக எங்கேயாவது மறந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. அது நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் போன சம்பவம் இருக்குது, அது அருந்து போன சம்பவம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒருபடி மேலே போய் நம்ம வந்து அந்த ஏர்பாட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது காதுக்கும் கை தொலைபேசிக்கும் எந்த வித வடமும் இருக்காது, கேபிள் இருக்காது. அது இல்லாமலேயே அது வந்து இயங்கக்கூடியது, ப்ளூடூத் எனப்படும் செயல்முறையில் அது செயல்படுது. சரி, இப்போ எத்தனை பேர் இந்த ஏர்பாட்ஸை தொலைச்சிருக்காங்க தெரியுமா? நடந்து போயிட்டே இருப்பாங்க, அது காதுகளில் ஒழுங்காக உட்காராது, டப்புன்னு கீழே விழுந்துடும். விழும்போது கண்ணு முன்னால் விழுந்தால் பரவாயில்ல, அல்லது ஒரு வெற்று தரையில் விழுந்துட்டா பரவாயில்ல. அது வந்து ஒரு புல்லில் விழுந்ததுன்னா அதை கூட கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். சில வேளைகளில் ரொம்ப ஆழமான புல்லாக இருந்துச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். சில வேளைகளில் நீங்கள் கழிப்பறைக்கு போகும்போது அங்கேயும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, இப்போ தான் பார்க்குறீங்களே நடைபாதையில் என்ன இருக்கும், சில வேளைகளில் கால்வாய் இருக்கும், அந்த கால்வாய் சின்ன சின்ன கால்வாய்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா அது எடுக்கப்படுற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில வேளைகளில் தண்ணீர் அடிச்சுட்டு போயிடும். ஆக நம்ம 100 வெள்ளி 200 வெள்ளின்னு கொடுத்து வாங்குறது இப்படி தண்ணியோட போயிடுது சில வேளைகளில். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க பணம் கொடுத்து வாங்கின ஒன்று உங்க கண்ணு முன்னாலேயே தண்ணியிலேயோ எங்கேயோ விழுந்து போறதை நீங்க பார்த்துருக்கீங்களா? சில பேர் கைபேசி கூட அந்த மாதிரி கால்வாயில் விழுந்து போயிருக்கு. ஆக உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது போயிருக்குதா அதை சொல்லுங்க. எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினீங்க, எவ்வளவு பணம் கொடுத்து மறுபடியும் நீங்க அதை வாங்கினீங்க அப்படிங்கறத தொடர்ந்து நினைந்திருங்க. இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம் நம்ம.

குமாரி, நான் கேட்டதுக்கு அவங்க ஒரு காணொளி அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அவங்க வளர்க்குற செல்ல பிராணி நாய் தனது மகளுடைய ஏர்பாட்ஸ் வந்து யாரோ பரிசாக கொடுத்துருக்குறாங்க பிறந்த நாளைக்கு. ஒரு 200 வெள்ளி கிட்ட இருக்கும் அது. அது வந்து அது கடிச்சு நாசம் பண்ணுறதை அவங்க அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அது காணொளி எடுக்கப்பட்டிருக்கு, அதை தான் அவங்க அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அதாவது நான் வந்து தண்ணியில் விழுந்தது அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். இவங்க காணொலியாகவே எடுத்து நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அவர் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் அவங்களுக்கு தெரியாது எது எதுன்னு இல்லையா. அவங்களுக்கு வந்து விளையாடுற பொருளாக தெரிஞ்சிருக்கும் அந்த கண்ணுக்கு, அதனால் விளையாடி இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தேவைப்படுற ஒரு பொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். சில வேளைகளில் இப்படி நடக்கிறதும் உண்டு, சில வேளைகளில் வந்து நம்ம கை தவறி எங்கேயாவது வைக்கிறதும் உண்டு. அது இன்னொன்று, அது வந்து நம்ம அறியாமல் நம்ம வைத்துட்டு வந்துடுவோம். ஒரு முறை கைப்பைய பேருந்தில் வச்சுட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா அது பைய காணும் அப்படின்னு. பஸ் என் கண்ணு முன்னால் தான் இருந்தது, அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாலேயே அது புறப்பட்டு போகிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு நடந்திருக்கலாம், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோனமே. இது உங்களுடைய ஒலி 968 வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்

0: இந்த நாள்ல யார் யார் எல்லாம் உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். இன்னைக்கு வாங்கின பொருள் கண்ணு முன்னாலேயே போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
1: ஹலோ, வணக்கம் ரவி சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். வணக்கம் வணக்கம் பிரதீபா.
1: நான் இப்போதான் கொஞ்சம் மோசமாக இருப்பேன். நான் இன்றைக்கி பார்த்து வந்து அந்த கரெக்டாக 12 மணி பாட்டு கேட்டுட்டு
0: சரி,
1: நான் இனிமேல் நான் தூங்கிட்டேன். அப்புறம் தூங்கி போயிட்டேன்.
0: தூங்கிட்டே பேசுறீங்க.
1: பாட்டு போடுச்சு, பாட்டு போட்டு நான் திடீர்னு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு பார்த்தா மணி ஆகிட்டது. மணி ஆகலாம், சும்மா வந்து கொஞ்சம் நேரம் தொடங்கிட்டது. ஓகே, உங்கள் குரல் கேட்டது, அதால் உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வணக்கம், நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க.
0: ஓகே, நான் கூட அவங்க வந்து தலைப்பு தொட்டி ஏதோ சொல்ல போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அடுத்த முறை வந்து தலைப்பையும் கேளுங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த நேரத்தில் விழித்து கேட்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இணைந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்து நம்ம கேட்க போகிறது ரட்சகன் படத்துலேருந்து ஒரு பாடல், ரஹ்மானோட சில வாலி ஏற்றியது. கேளுங்க மகிழுங்க. இது உங்களுடைய ஒலி 968.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: 3 நம்பர் 3.

0: இதுவரை நீங்கள் கேட்டது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.
1: சரி, இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம வாங்கின ஒரு பொருள், அது வந்து ஏர்பாடா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், நம்ம கண்ணு முன்னாலேயே அது வந்து சில வேளைகள்ல விழுந்து எங்கேயாவது தண்ணியோட போறத பார்த்திருப்போம், அல்லது சில வேளைகள்ல விழுந்து நொறுங்கறத கூட சில பேர் பார்த்திருப்பாங்க. அந்த கார் வந்து அதுல ஏறிட்டு போயிருக்கும், அப்படி சாலையில விழுந்ததுனால அப்படிலாம் போகும்போது காசு கொடுத்து வாங்கின பொருள் இப்படி போகுதே அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கும். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெளியே கட்டாம ஆளெல்லாம் பாக்குறாங்களேன்னு நம்ம கீழே குனிந்து எடுக்கிறதுக்கு பார்ப்போம். அது வந்து சில்லு சில்லா உடஞ்சி போயிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கேன். சில பேர் வந்து கழிப்பறையில அதை தவற விட்டுருப்பாங்க, உள்ள எங்கேயா தண்ணியில விழுந்துருக்கும், அது சரியா டாய்லெட் போர்டில் கூட விழுந்திருக்கலாம். அப்படி விழும்போது மனசே நமக்கு சுக்குநூறா நொறுங்கிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். பிரியா என்ன சொல்றாங்க?
2: காலை வணக்கம் ரஃபி.
1: வணக்கம் பிரியா.
2: நீங்க நல்ல ஒரு தலைப்பு தொட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு ஊருக்கு போனப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஒரு போன், சாம்சங் போன் வாங்கிட்டு போனேன். அது 100 வெள்ளிக்கு. ஊருக்கு லீவுக்கு போயிருக்கும் போது, ஊர்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது, அந்த மேல கீழே இடம் கிடைக்கல, மேல உட்காந்துருந்தோம். மேல வந்து உட்காந்துட்டு போகும்போது ரொம்ப அது காத்து ரொம்ப ஸ்பீடா போகும்போது அந்த சவுண்ட், அந்த அதிர்வுல நான் பேசிட்டு என்னோட மடியில வச்சுட்டேன் அந்த போனை. அப்ப வந்து மடியில வந்து என்னோட பொண்ணு வந்து படுத்தாங்க. படுக்கும் போது என்னாச்சு, அந்த போன் வந்து கீழே குதிச்சு கீழே உட்காந்துருக்கு இருக்கிறவங்க கையில பட்டு அப்படியே ஜன்னல் வழியா வெளியே விழுந்துருச்சு. சோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுல சிம்மு, சிங்கப்பூரோட சிம்மு, எல்லா நம்பருமே அதுலதான் இருந்துச்சு, என்னோட எம்ப்ளாயர் நம்பர்லாம். சோ அதெல்லாம் நல்லவேளை நான் வந்து டைரியில எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு அந்த நம்பர்லாம். அப்ப வீட்டுக்கு வந்துட்டு நான் வேற சிம் வாங்கி அந்த டைரியில இருந்து அந்த நம்பர் எடுத்து போட்டு அப்புறம் பேசி திரும்ப அந்த போன் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு
1: வாங்கினேன்.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி பிரியா, நன்றி பிரியா. பாருங்க, நம்ம வந்து 100 வெள்ளி கொடுத்து வாங்குற பொருள் நமக்கு இது வந்து 100 வெள்ளியா இருக்கணும் கூட இல்ல, ஒரு 20 வெள்ளி, ஒரு 10 வெள்ளி பொருளா இருந்தா கூட நம்ம கண்ணு முன்னால அது விழுந்து போகும்போது, இப்ப சந்தைக்கு போயிட்டு வரோம், முட்டையை வாங்கிட்டு வரோம், முட்டை எவ்வளவு, ஒரு 5 வெள்ளி கூட வராது இல்லையா, 5 வெள்ளி கிட்ட இருக்கும். அது வந்து விழுந்து நொறுங்கும் போது எல்லாமே போகும்போது நமக்கு எவ்வளவு வலிக்கும், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அது 100 வழியாக இருக்கட்டும், எவ்வளவாக இருக்கட்டும், நம்மளுடைய பணம் கண்ணு முன்னால் அப்படி சிதறி போகும்போது நமக்கு வலி ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைந்துருங்க. இப்போ தான் 8 மணி, செய்திகளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திப்போம்.
3: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள். நீங்கள் 100,000 வெள்ளி போட்டால் 200,000 வெள்ளியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம்.
1: 100,000 வெள்ளி போட்டா ஆண்டு இறுதியில இன்னொரு 100,000? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதாவது ஏமாத்துக்கார கம்பெனியா இருக்க போகுது.
0: நீங்கள் நினைக்கலாம், 100,000 வெள்ளி போட்டால் எப்படி 100,000 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும், இதனால் எங்களுக்கு என்ன லாபம், எப்படி குறுகிய காலத்தில் 100,000 வெள்ளியை உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், அவை யாவும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த முதலீட்டில் கவலையே தேவையில்லை.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிய ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாலேயே அப்படி வீணா போறத சில வேளைகள்ல நம்ம பார்த்திருப்போம், அல்லது காணாம போறத பார்த்திருப்போம், அல்லது விடுறத பார்த்திருப்போம், உடையறத பார்த்திருப்போம். அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். தங்க முத்து என்ன சொல்கிறார்?
2: வயசு இருக்கும், அக்காவுக்கு வந்துட்டு அப்பா அப்பதான் புது சைக்கிள், லேடிஸ் சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க.
1: சரி,
2: அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுல ஒரு மாடு நின்னுச்சு, மாட்டை மேய்ச்சிட்டு அதை வீட்டுக்கு புடிச்சிட்டு வரும் பொழுது, சரி சைக்கிள ஓட்டிட்டு பின்னாடி அதை கட்டிட்டு புடிச்சிட்டு வரலாம், அந்த கேரியர் இருக்கும்ல, கேரியர்ல வந்துட்டு அதை கட்டிட்டு அப்படியே ஓட்டிட்டே வந்துட்டு இருந்தேன். அது கொஞ்ச நேரத்துல மாடு அப்படியே வெறிச்சு அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிச்சு.
1: என்னைய
2: கொஞ்ச தூரம் போட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், அப்படியே மேடு பள்ளம் முள்ளு வில்லு புல்லா போட்டு இழுத்து சைக்கிள் சுத்தமாவே போயிருச்சு. என்ன எங்க அப்பா கொன்னு எடுத்துட்டாரு, பிச்சு எடுத்துட்டாரு.
1: புது சைக்கிள் பின் என்ன செய்வாரு? அவர் கஷ்டப்பட்டு உழைத்த காசுல வாங்கி கொடுத்துருக்கிறாரு, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இது இந்தியாவில் நடந்த சம்பவம், பகிர்ந்து கொண்டாரு தங்கமுத்து. ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 968 கேட்டாலே பிரவசம்.
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 968.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
2: ஏற்கனவே இதை பற்றி நான் முன்பு ஒரு முறை பேசியிருக்கிறேன். அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம பேக்கேஜ் வாங்குறோம், அந்த பேக்கேஜ் வாங்கும் போது ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு? எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால அவங்க பேக்கேஜ் எடுக்க சொல்லும் போது நான் சில வேளைகளில் தயங்குறது உண்டு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு முறை இது நடந்திருக்கு, நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பேக்கேஜ் எடுத்து ஒரு சேவைக்காக அதை வந்து ஒரே முறை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 500 வழியை கொடுத்துட்டு ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தா அந்த நிறுவனம் அங்கே இல்லை. ஆக இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அமைந்தது. அந்த ஒரு நேரத்தில் இனிமே எந்த நிறுவனத்திலையும் போய் எந்த ஒரு இடத்துலையும் போய் இந்த பேக்கேஜ் வாங்குறத நம்ம வந்து பழக்கமாக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் உறுதி எடுத்தேன் அந்த ஒரு நிமிடத்துல. ஏன்னா 500 வெள்ளி ஒரே ஒரு முறை அந்த சேவை வந்து நான் பயன்படுத்தினது கிட்டத்தட்ட ஒரு 50 வெள்ளியோ 60 வெள்ளியோ ஆக 450 வெள்ளி கிட்ட அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கலாம். பணத்தை கொடுத்துட்டு போய் பார்க்கும்போது அந்த நிறுவனம் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி நடக்கும்போது என்ன செய்யலாம்? நம்ம நிறுவன பதிப்பகத்துக்கு போய் நம்ம தேடலாம் அவங்களோட பேரை வச்சு. ஆனால் சில வேளைகளில் அந்த பேரில் அது இயங்கி இருக்காது, வேறொரு பேரில் இயங்கி இருக்கும். ஆக இதெல்லாம் வைத்து ஒரு இந்த ஸ்மால் கிளைம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து செய்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா போனது போனது தான். மற்ற கிளைகள் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அவங்கக்கிட்ட. இப்போ சமீபத்தில் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 100 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க திடீர்னு மூடினதுனால. மற்ற சில இடங்கள்லாம் அது இருக்கு, ஆனால் இருந்தாலும் வாடிக்கையாளர்களும் அதன் ஊழியர்களும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால அப்படின்னு சொல்லப்படுது. ஆக எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அங்கேயே நம்ம வந்து எடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதற்காக பணத்தை வந்து செலுத்திட்டு சேவையை எடுத்ததுக்கப்புறம் வர்றது சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் நமக்கு ஆசை காட்டி மோசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சேவையை பெறும்போது அவங்க 100 வழின்னு சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? 5 சேவையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆக கூடுதலாக உங்களுக்கு 2 சேவை கிடைக்கும், ஆக நீங்கள் 200 வழியை சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம மனசு ஏங்க தானே செய்யும். 200 வழியை சேமிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்க தானே செய்யும். சில வேலைகள் அப்படி பார்க்காம இருக்கிறது சிறப்புன்னே தோணுது இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: ஒலியல் உல்லாசம் தொகுப்ப சாந்தி நான் வழங்கினதை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. நேற்று அதாவது செப்டம்பர் 11 தமிழ் அறிஞர் பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா அவர்கள் தனது 91 வயதுல காலமானாரு. தமிழ் மொழிக்கு பெரும் இழப்பு. தமிழ் தாய் வந்து தன்னுடைய தமிழ் மகனை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? நம்மள பல பேருக்கு, அதுவும் குறிப்பா இந்த தலைமுறையினரை கேட்டீங்கன்னா, சாலமன் பாப்பையாவா இந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் பட்டிமன்றம் எடுத்து நடத்துவாரு அவர் தானே அப்படின்னு கேட்பாங்க. சோகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனா அதையே வந்து அவருடைய அடையாளமா அவர் மாற்றி இருந்தாரு கடந்த சில ஆண்டுகளா. பெருமையாவும் அந்த பரிமாணத்தை எடுத்துக்கிட்டாரு அவர். ஏன்னா அது மூலமாவும் தமிழ் மொழிய ரொம்ப எளிதா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு உன்னதமான பணியை அவர் எடுத்துக்கிட்டாரு. கடந்த சில ஆண்டுகளாவே பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனா அவர் விளங்கி இருந்தார்னா அது மிகையாகாது இல்லையா? ஏன்னா அவருடைய வாழ்க்கை குறிக்கோளே ஒண்ணுதாங்க, தமிழ் மொழியின் அழகு, தமிழ் மொழியின் நுணுக்கங்கள், தமிழ் மொழியில பல பேராலும் புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை படிச்சவனும் புரிஞ்சுக்கணும், பாமரனும் புரிஞ்சுக்கணும். முக்கியமா பாமரன் தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் அவருடைய இலக்காவே இருந்துச்சு. ஆனா அவர் அடிக்கடி கிராமத்து தமிழே பேசிட்டு இருந்ததுனால பல பேர் வந்து அவரை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் உண்மையிலேயே அவர் வந்து தமிழ் அறிஞர், தமிழ் பண்டிதர் அப்படின்னு. மதுரையின் அமெரிக்க கல்லூரியில ஒரு விரிவுரையாளரா பணியாற்ற ஆரம்பிச்சு அந்த கல்லூரியிலேயே துறை தலைவரா, அதாவது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா அவர் வேலை பார்த்திருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அது மட்டுமல்லாம தமிழகத்துல அந்த காலத்துல BA பட்டப்படிப்பு, தமிழ்ல வந்து BA தமிழ் பட்டதாரிகள் அப்பெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அது வந்து சாதாரண டிகிரி. அதை படிச்சு முடிச்ச பிறகு தமிழகத்துல முதுகலை MA தமிழ்னு அறிமுகப்படுத்தினாங்க இல்ல, அந்த தமிழ் முதுகலை பட்டம் அறிமுகமானப்போ அதை முதன்முறையா எடுத்து படிச்ச முதலாம் ஆண்டு மாணவர்கள்ல திரு சாலமன் பாப்பையாவும் ஒருத்தர் அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் அறிஞருங்க அவரு, தமிழ் பண்டிதர். தமிழுக்கு எத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? அதை பற்றி எல்லாம் சொல்றேன் இந்த பாடல்களுக்கு பிறகு.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஒலியல் உல்லாசம் தொகுப்ப சாந்தி நான் வழங்கினத கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. நேற்று செப்டம்பர் 11 தேதி தமிழறிஞர் பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா அவர்கள் காலமானார். தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல தமிழுக்கு முக்கியமா அவர் செய்துட்டு போன இரண்டு விஷயங்களை பற்றி உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தமிழ் மொழியில புரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்களை எல்லாருமே எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய வாழ்க்கை குறிக்கோளாவே இருந்துச்சுங்க. அதுக்காக இரண்டு விஷயங்களை முக்கியமா அவர் மேற்கொண்டாரு. இரண்டு நூல்களை அவர் எழுதியிருந்தாரு. அதுல ஒன்னு புறநானூறு புதிய வரிசை வகை அப்படிங்கிறது. அதாவது புறநானூறு அப்படிங்கிற சங்ககால தமிழர்களின் வீரம், கொடை, ஒழுக்கம் மற்றும் சமூக வாழ்க்கையை போற்றும் 400 பாடல்களை கொண்ட ஒரு செவ்வியல் இலக்கிய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதை எளிதா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக எளிமையான தமிழ்ல மொழிபெயர்த்து நமக்காக ஒரு நூலா வெளியிட்டாரு சாலமன் பாப்பையா. அவருக்கே உரித்தான பாணியில அதை எழுதி வெளியிட்டிருந்தாரு. என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம், திருக்குறள் உரையுடன் அப்படின்னு அவர் எழுதியிருந்த நூல் தான். அதாவது திருக்குறளை நம்ம எல்லாரும் வந்து தூரத்துல வச்சு அழகு பாக்குற திருக்குறளை எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக திருக்குறள் உரையுடன் அப்படிங்கிற நூலையும் அவர் வெளியிட்டாரு. இதுல என்னன்னா, எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதை செய்யறதுக்கான முதல் ஆள் அவர் கிடையாது, எனக்கும் தெரியும். பல பேர் அவருக்கு முன்னால அதை முற்பட்டு செஞ்சிருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதி இருக்காரு, மு வரதராஜன் இருக்காரு, எல்லாருமே வந்து திருக்குறளை எளிமைப்படுத்த முயற்சி செய்து நூல்களும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனா சாலமன் பாப்பையாவின் தனிச்சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்த விதத்துலதான் அவருடைய மிகப்பெரிய சாதனையே இருந்திருக்குங்க. ஏட்டுக்கல்வியிலே மட்டுமே இருந்த திருக்குறளை தனக்கே உரிய நகைச்சுவை கலந்த பேச்சாலேயும் எழுத்தாலேயும் பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாவும் நேரடியா பொதுமக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுனா சாலமன் பாப்பையாவா தான் இருக்கும். அதுக்கு உதாரணமா ஒரு அருமையான குரல், அதை அவர் எளிமைப்படுத்திருக்காரு, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: ஒலியல் உல்லாசம் தொகுப்ப சாந்தி நான் வழங்கினதை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. தமிழறிஞர் பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா நமக்காக எளிமைப்படுத்திய ஒரு திருக்குறளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த திருக்குறளை கேளுங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். குறள் எண் 35. உங்களுக்கே தெரியும் அறன் வலியுறுத்தல் அடியில இடம்பெறும் ஒரு குறள். இந்த குறளுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமை, அளவில்லாத ஆசை, கோபம், பிறரை புண்படுத்தும் சொற்கள், இந்த நான்கையும் தவிர்த்து வாழ்வதே அறம் அப்படிங்கறதா பொருள். இப்போ சாலமன் பாப்பையா அவர்கள் எப்படி விளக்கியிருக்காரு, எளிமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பாருங்க. பிறர் மேன்மை கண்டு பொறாமை, புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை, இவை தடைப்படும் போது வரும் கோபம், கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் இந்நான்கையும் விலக்கி தொடர்ந்து செய்யப்படுவது அறம் அப்படின்னு அதை மொழிபெயர்த்திருக்காரு. அதாவது வள்ளுவர் பயன்படுத்திய அழுக்காறுங்கிற வார்த்தைய பிறர் மேன்மை கண்டு பொறாமை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. அவா அப்படிங்கிற வார்த்தைய புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. வெகுளிங்கிற வார்த்தைய இவை தடைப்படும் போது வரும் கோபம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. இன்னா சொல் அப்படிங்கறத கோபத்தில் பிறக்கும் தீய சொல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமாங்க, பாப்பையா இந்த நான்கையும் தனித்தனியான குணங்களா மட்டும் பார்க்கல, இந்த நான்குக்கும் இடையே ஒரு தொடர்பையே நமக்கு புரிய வச்சிருக்காரு. எப்படின்னா, மற்றவர் முன்னேறத பாக்குறோம், அதனால நமக்கு ஒரு பொறாமை ஏற்படுது சரியா, அதனால நமக்கு பிடிச்ச ஒன்றை அடையணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுது. அந்த ஆசைக்கு தடை ஏற்படுறப்போ நமக்குள்ள ஒரு கோபம் வருது. அந்த கோபத்துல பிறரை புண்படுத்தும் வார்த்தைகள் வெளிவருது. பாத்தீங்களா எப்படி எல்லாத்தையும் அவரு சம்பந்தப்படுத்திருக்காரு அப்படின்னு. இறுதியில என்ன சொல்லிருக்காரு, இந்த நான்கு குணங்களையும் ஒரு முறை தவிர்த்து வாழ்வது மட்டும் அறன் அல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாவே இந்த நான்கு தீய குணங்களையும் விலக்கி வாழ்வதுதான் அறம் அப்படிங்கறதுதான் பாப்பையா அவர்களின் விளக்கம். பாருங்க, வள்ளுவர் ரொம்ப சுருக்கமா ஆழமா சொன்ன ஒரு கருத்தை பாப்பையா அவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி எளிமையான மொழியில விவரிச்சு சொல்லியிருக்காரு. அதுதான் தமிழறிஞர் பத்மஸ்ரீ பாப்பையா அவர்களின் சிறப்பு. தன்னுடைய வாழ்நாள்ல அவர் ரொம்ப போற்றி வணங்கிய மகாகவி பாரதியாரின் நினைவு நாள் அன்றைக்கே அவரும் மறைந்ததுதான். தமிழ்தாயே தன்னுடைய தமிழ் மகனை அரவணைச்சு திரும்ப எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு சான்றிதழா நான் நினைக்கிறேன். தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய பங்கு என்றென்றும் வாழ்க. தமிழ் மொழி என்றென்றும் வாழ்க.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகா போலி 96.8.

சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், பின்பு துடிக்க வைப்பான், நெஞ்சம் சுகமா.

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.

0: ஒலியல் உல்லாசம் தொகுப்ப சாந்தி நான் வழங்கினத கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. சீனாவில இந்த மாதம் தான், செப்டம்பர் மாதம் தான் பாலர் பள்ளி ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய கேலண்டர் ஆண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, முதல் நாள் பாலர் பள்ளிக்கு போன பிள்ளைகள் அழுதாங்களோ இல்லையோங்க, அவங்களுடைய தந்தைகள், அந்த பிள்ளைகளுடைய தந்தைகள் வாய் விட்டு கதறி கதறி அழுகுறாங்க. வெவ்வேறு அப்பாக்கள் எல்லாம் அழுகுறத வந்து அப்படியே ஒரு தொகுப்பா சேகரிச்சு ஒரு காணொலியா வெளியிட்டு இருக்காங்க. சோகமான விஷயம் தான், ஆனா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பாக்க. சிலர் வந்து அந்த வகுப்புக்கு வெளியே இருக்கிற கம்பத்தை புடிச்சுக்கிட்டு அதுல சாஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க. சீனர்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க இல்லையா, அதனால அந்த மூக்கு மட்டும் கொடமுளகா மட்டும் அப்படியே செவப் இருக்கு. அந்த அப்பாக்களுக்கு வந்து அந்த அம்மாக்கள் தாய்மார்கள் வந்து பக்கத்துல இப்படி தோளை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்றாங்க. பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு. அதுல இன்னும் கியூட்டான விஷயம் என்னன்னா, அந்த காணொலியில இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் தான். அதுல சிலர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏன்னா இந்த தந்தைமார்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இனி அந்த பிள்ளைகளுடைய கணித பாட பயணம் வந்து இப்பதான் ஆரம்பிக்க போகுது இனிமே
1: அப்படின்னு.
0: மேலும் சிலர் சொல்லிருக்காங்க, ஆஹா, ஆண்மையின் வெளிப்பாடுனா இதுதானே, அழாம இருக்கிறது ஆண்மை கிடையாது, அழுதாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் ஆண்மை அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெண்மணி சொல்லியிருக்காங்க, இந்த தந்தைகள் எல்லாம் கண்டிப்பா வந்து பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தைகள் தானே அப்படின்னு. இருக்கலாம் இருக்கலாம். இன்னும் மேலும் சிலர் சொல்லிருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து நல்ல பொறுப்பான தந்தைகளா இருக்காங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு, பிள்ளைகளை வளர்க்கறதுல எவ்வளவு அவங்களுடைய பங்கு இதுல இருக்கு அப்படின்னு பாக்குறப்போவே தெரியுது அப்படின்னு. இங்க ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய குழந்தைய வந்து முதல் நாள் அனுப்புனது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து அழாம தான் நின்றுகிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு பக்கத்துல ஒரு தந்தை அவர் நின்று செருமி செருமி அழுதுகிட்டு இருந்தாரு, இருந்த அம்மாமார்கள் நாங்கெல்லாம் போய் அவரு தோளை தட்டி நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தோம், அவருக்கு அவ்வளவு அன்பு கிடைச்சது எங்க கிட்டே இருந்து அப்படின்னு. இதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அந்த காணொளி. நீங்களும் போய் சைனா ஃபர்ஸ்ட் டே கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லி சும்மா இன்ஸ்டாகிராம்ல தேடி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த காணொளி. இதை கேட்ட பிறகு உங்களுக்கும் நிச்சயமா ஞாபகம் வந்திருக்கும், உங்க பிள்ளைகளெல்லாம் வந்து முதல் நாள் பாலர் பள்ளிக்கு அனுப்பின நினைவலைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா திரும்பி இருக்கும் இல்லையா?

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: நீங்கள்
0: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
0: வணக்கம் சிங்கை
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகா போலி 96.8

ஒலியல் உல்லாசம் தொகுப்ப சாந்தி நான் வழங்கினதை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அமெரிக்கால அலாஸ்கா மாநிலம் இருக்குல்ல, அங்க ஒரு சின்ன கிராமம் இக்யூகிக் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே மொத்தமா 68 பேர் தான் வாழ்றாங்க. அவ்வளவு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவர், அவங்க பேரு வந்து ஐடா நெல்சன். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு மருத்துவ ரீதியா அவசரமா உதவி தேவைப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி சொல்லுவாங்களே, அது தேவைப்பட்டிருக்கு. அந்த கிராமத்துல வந்து மருத்துவமனை கூட இல்ல. ஆக பக்கத்துல வந்து தலைநகரம் இருக்குல்ல என்கரேஜ், அங்கதான் போகணும் மருத்துவ வசதிக்கு. அப்ப அங்கிருந்து வந்து ஒரு விமான சேவை வருது, மெடிக்கல் பிளைட்னு சொல்லுவாங்களே, மெடிக்கல் ஏர்லைன். அது வந்து என்கரேஜ்ல வந்துகிட்டு இருக்கு அந்த பையனை ஏத்திட்டு போறதுக்கு. நட்ட நடு ராத்திரியில விமானம் தர இறங்க பாக்குது. அன்னைக்கு பாருங்க, அந்த ரன்வேல வந்து சமிக்ஞை விளக்குகள் வேலை செய்யல, கும் இருட்டுல இருக்கு ரன்வே. இதை ஐடா நெல்சன் பாத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு விமானம் தரையிறங்க முடியாது அப்படின்னு. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க செல்லாத்தா பொன்னாத்தா எல்லாம் வாங்கடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு கூடி அவங்க வீட்டு கார்கள் லாரி எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்து அந்த ரன்வேயின் இரண்டு பக்கங்களுக்கும் எல்லாரும் வந்து அவங்க வண்டியை வந்து பார்க்கிங்ல போட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன் விளக்குகளை வந்து எரிய விட்டு அதுவே அந்த ரன்வேக்கு இரண்டு பக்கங்களும் ஒளியூட்டி அதன் பிறகு விமானம் தரையிறங்கி அந்த பையனை ஏத்தி என்கரேஜ்க்கு கூட்டிட்டு போனிச்சு மருத்துவ வசதி வழங்க. பாத்தீங்களா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு, அது உண்மை கதையாவே இங்க நடந்திருக்கு. அவசரத்துக்கு அண்டை வீட்டார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிராமப்புறங்கள்ல அது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எந்த நாட்டுல இருக்கிற கிராமப்புறமா இருந்தா என்ன? இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் கேக்குறப்போ மனிதநேயம் இன்னும் உயிர் வாழுது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கே பிறக்குது இல்லையா?

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீ தானே போடுவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 96.8. இன்றைய செவிசியல் தொடக்கமாக குன்னக்கோடி வைத்தியநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசையில் மகா கணபதி, ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். அடுத்து சிக்கல் குருசரன் அவர்கள் பாடியிருக்கும் நீதான் துணை நீலாம்பரி, ராகமாலிகையில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியிறவிருக்கும் பாடல் கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கும் சிமேந்திர மத்தியமம் ராகத்தில் அசைந்தாடும் மயிலொன்று கண்டான்.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898. அழைக்க வேண்டிய எண் 6691119 168.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு.
1: தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு?
0: கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும். 1

0: புதியதொரு பாகம் என்ன நடந்தது. அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
2: கட்டணமே இல்ல.
3: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவின் ஆட்டம்
5: பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
6: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: வணக்கம். காலை மணி 7. மீடியோகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் வெவ்வேறு சமூகங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதை தொடர வேண்டும், சமூகத்தை ஒன்றிணைக்கும் பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக்கின் 85வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் அவர் பேசினார். உலகம் முழுவதும் பல சமுதாயங்கள் பிளவுபடுகின்றன, இதனை சிங்கப்பூர் புறக்கணித்துவிட முடியாது என்றார் அவர். சிங்கப்பூர் சமுதாயத்தை ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் பணி அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் பிரதமர். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் சமூகத்திற்கு அப்பாற்பட்டு பல உறவுகளை வளர்த்துக் கொண்டது. இதன் மூலம் சமுதாயம் மேம்பட்டது, சிங்கப்பூருக்கு அது பங்காற்றியது என்றார் திரு வாங். இது சிங்கப்பூரின் கதையை போன்றது என்றார் அவர். காலங்களை கடந்து நிற்கும் அருஞ்சேவைகள், சமூக நலத்திட்டங்கள், கலாச்சாரத்தையும் தமிழ்மொழியையும் வளர்க்கும் உன்னத பணிகள், இவற்றைப்போல் எண்ணற்ற முயற்சிகளை சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் கடந்த 85 ஆண்டாக செயல்படுத்தி வருகிறது. அவற்றை கொண்டாட லீக் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சமூக தலைவர்கள் உள்ளிட்டோர் நேற்று ஒன்று திரண்டனர். கொண்டாட்டங்களின் ஓர் அங்கமாக 250,000 வெள்ளி மதிப்பிலான கல்வி நிதி அறிவிக்கப்பட்டது. சிறப்பாகச் செய்யும் உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதித்திட்டம் இறுதிக்கட்ட உதவியாக விளங்கும் என்றார் லீக்கின் இளையர் சேவைகளைச் சேர்ந்த அமீர் ரோஷன்.
1: பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அவர்களுடைய படிப்பு தேவைகளுக்கான ஒரு ஃபண்டை இவங்க வந்து அப்ரோச் பண்ணி நிதித்தொகைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். வந்து சிங்கப்பூர் கன்வென்ஷனுடன் சேர்ந்து சமூக பணிகள் வந்து செய்யறதுக்கான ஒரு வழிமுறையும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இளையர்கள் வந்து கல்வி கற்ற பிறகு அவர்கள் சமுதாயத்திற்கு திருப்பி தொண்டு செய்ய வேண்டும், மற்ற அமைப்புகளையும் சார்ந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வந்து நிதி உதவிகளை கேட்டுக்கொண்ட பிறகு அது அளிக்காத பட்சத்தில் அவங்க நிச்சயமாக நம்ம சிங்கப்பூர் கன் முஸ்லீம் லீக்கினுடைய இந்த தொகையை வந்து நாடலாம்.
0: கல்விக்கும் மொழிக்கும் பல்லாண்டு சேவையாற்றிய திரு நசீர் கனிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அவர் லீக்கின் தலைவராக 30 ஆண்டு பொறுப்பு வகித்தார்.
2: எனக்கு இது உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விருது, தொடர்ந்து சமுதாய பணியை செய்வதற்கு ஊக்கம் அளிக்கின்றது. என்னுக்குள் உள்ள ஒரு அவா பல இளையர்களை சமுதாயத்தின் பால் தூண்ட வேண்டும், இணைக்க வேண்டும், அவர்கள் சங்கத்துடன் இணைந்து சமுதாயத்தை பணி செய்ய வேண்டும்.
0: லீக் தொழில்நுட்பத்தையும் இணைக்க ஆரம்பித்துள்ளது. கடையநல்லூர் சமூகத்தினர் சிலர் எழுதிய கவிதைகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு பாடல்களாக நிகழ்ச்சியில் படைக்கப்பட்டன. பிசிஎஃப் ஸ்பாக்கல்டாட்ஸ் பாலர் பள்ளி அடுத்த ஆண்டு முதல் தனது எல்லா நிலையங்களிலும் மாணவர்களுக்கு சீனம், மலாய், தமிழ் ஆகிய தாய்மொழிகளை கற்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்கவுள்ளது. தேவையின் அடிப்படையில் அந்த வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். பிசிஎஃப் ஸ்பாக்கல்டாட்ஸ் சிங்கப்பூர் முழுவதும் சுமார் 350 பாலர் பள்ளிகளை நடத்துகிறது. தற்போது அதன் அனைத்து பள்ளிகளிலும் சீன மொழி கற்பிக்கப்படுகிறது. 94 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் மலாய் மொழியும், 80 விழுக்காட்டு பாலர் பள்ளிகளில் தமிழ் மொழியும் கற்றுத்தரப்படுகின்றன. ஒருவேளை அந்த பாலர் பள்ளியில் தாய்மொழி கற்பதற்கான தேவை குறைவாக இருந்தால் இணையம் வழி தாய்மொழியை கற்பிக்கவும் வசதி செய்து தரப்படும் என்று கல்விக்கான மூத்த துணையமைச்சர் ஜனில் புதுச்சேரி கூறினார். சிங்கப்பூர் வடக்கு தெற்கு பாதையின் கட்டுமானப் பணிகளில் எதிர்பாரா சவால்களை சந்தித்திருப்பதாய் நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலத்தடியில் பெரிய பாறைகள், எதிர்பார்த்ததை விட கடினமான பாறை பகுதிகள், நீர் ஆகியவை கட்டுமானப் பணிகளின் போது கண்டறியப்பட்டுள்ளன. தாம்சனில் வழக்கமாக ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய சில நிலத்தடி சுவர் பணிகள் 4 வாரங்கள் அல்லது அதற்கும் மேலாக நீடித்தன. நொவீனாவில் செயல்பட்டு வரும் ரயில் கட்டமைப்புக்கும் குழாய்களுக்கும் அருகே கட்டுமானப் பணிகள் நடைபெறுகின்றன. சுரங்கப்பாதைக்கும் மேம்பாலத்திற்குமான அடித்தளப் பணிகளில் 90 விழுக்காட்டுக்கும் மேல் முடிவடைந்திருக்கின்றன. திட்டம் எப்போது நிறைவடையும் என்பது பற்றி பின்னர் தகவல் அளிக்கப்படும் என்று ஆணையம் சொன்னது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங் புதுடில்லி சென்றுள்ளார். அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வது 7 ஆண்டுகளில் இதுவே முதல்முறை. எல்லை பூசல்களை நிவர்த்தி செய்து அரசதந்திர உறவை வலுப்படுத்த இரு தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை செங்கடலில் தனது பிடியை கடுமையாக்கி வரும் நிலையில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் விநியோகப் பாதையை மூடியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு சவுதி அரேபியா தனது கிழக்கு மேற்கு விநியோகப் பாதையை பெரிதும் நம்பியிருந்தது. தனது எண்ணெய் விநியோக கட்டமைப்பின் மீது ஆகாய தாக்குதல் நடத்தப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக அந்த முடிவை எடுப்பதாய் அது சொன்னது. இதனால் எண்ணெய் விலை இன்னும் உயரக்கூடும். ஆளில்லா வானூர்தி ஈராக்கிலிருந்து அனுப்பப்பட்டதாக சவுதி அரேபியா நம்புகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மீடிகா வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை, இவ்வருடத்தின் 256 நாள். ஆண்டு நிறைவு பெற 109 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 27 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1447, ரவியுல் ஆஹிர் மாதம் பிறை 1. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 968 கேட்டாலே பரவசம். இது ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இந்த சுவாரஸ்யமான பல தகவல்களை பத்தி நம்ம பேச போறோம்.
1: ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads.

ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அப்படியே தூங்கி எழுந்து வானொலி பக்கமா இப்பதான் வந்திருக்கீங்களா? வாங்க முன்னுசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எவ்வளவுதான் உயரமாயிருந்தாலும் நாளைய தினத்தை உங்களால் பார்க்க முடியாது. அதனால

0: தயவு செய்து எல்லாரும் பொறுமையாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை கடைபிடிக்கிறனால தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் அன்று தான் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்மளால பொறுமையாக செய்ய முடியும். எழுந்திருக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளால அவசரம் இல்லாமல் செய்ய முடியும். அடுத்து உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் வரவிருக்கின்றன. ஆமணியர்களே, சரியாக 7:15 உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது 9:68 கேட்டாலி பரவசம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:68. இனி கிறிஸ்துவ பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 9:08 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மண்டாய் ஜூ, அதாவது சிங்கப்பூர்ல இருக்கிற விலங்கியல் தோட்டத்துல ஒரு பாம்பு ஒன்று அதனுடைய கூண்டிலிருந்து தப்பிச்சு விட்டதாம். அதை அங்கு வேலை செய்பவர் ஒருவர் நன்றாக சரியான தக்க நேரத்துல கவனித்து அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கைய விடுத்திருக்காங்க. அதே நேரத்துல பார்வையாளர்கள், விலங்கியல் தோட்டத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் அந்த பாம்பை எவ்வாறு காப்பாற்றுகிறார்கள் என்பதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இத ஒருத்தவங்க புகைப்படம் மற்றும் காணொலியா எடுத்து படவரி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு அதை பார்க்கும் பொழுது நெஞ்சம் படப்படுத்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப ஒரு பயமான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு விஷத்தை கக்குற பாம்பு கிடையாது, விஷ பாம்பு கிடையாது. ஆனாலும் ஒரு பாம்பை பார்ப்பதற்கு, அதாவது கூண்டிலிருந்து வெளியே இருக்கிற பாம்பை பார்ப்பதற்கு மக்கள் எவ்வளவு பயப்படுறாங்க என்பதை இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது நேயர்களே. அதே நேரத்துல கடந்த 2 வாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன நடவடிக்கைகள் நடந்தது சிங்கப்பூர்ல என்பதை பற்றி நம்ம பேச போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒலி 9:08 கேட்டாலி பரவசம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ளாசம்.
0: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்வே நோக்கி செல்லும் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் சர்வீஸ் சாலை மூடப்பட்டிருக்கிறது. ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் சர்வீஸ் சாலை மூடப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90% வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies Private Limited.
9: பாயமாத்து ரூட் எடுங்கடா.
10: இதோ

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.

தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 9:00.

0: ஒளி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிறோம் நேயர்கள். ஒளி பக்கமா இணைந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஆமா நேயர்களே, காதுக்கு இதமான ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை. அதுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, இதற்கு முன்பு நான் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தேன். சிங்கப்பூர் மண்டாய் ஜூ, அதாவது விலங்கியல் தோட்டத்துல ஒரு பாம்பு அதனுடைய கூண்டுல இருந்து வெளியே வந்துருச்சு. அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து காணொலி எடுத்து படவரி, அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுக்கிற ஒரு தருணமாக அந்த தருணம் அமைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது, தமிழ்ல இதற்கு ஒரு பழமொழியே இருக்குது, பொன்மொழியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பை பார்த்தால் படையும் அஞ்சும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கான். அதிக அளவுல ஆயுதங்கள், அதிக அளவுல ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனிதன் கூட பாம்பை பார்த்தா அஞ்சுவாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதே நேரத்துல சிங்கப்பூர்ல கடந்த வாரங்கள்ல என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, நிறைய மேடை நாடகங்கள் மேடை ஏறி கொண்டு இருக்கின்றன. முக்கியமாக இளையருக்கான விழாக்கள் தமிழ பலரும் பார்த்து ரசிக்க கூடிய ஒரு சில விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று ஒரு விழா நடக்கவிருக்கிறது. நேற்று அத்தியாயம் என்ற விழா உமர் புலவர்ல நடந்தது. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல தமிழ வந்து பலரும் பேசுவதோட கலை சார்ந்த முறையில ஆர்வத்தை செலுத்துறாங்க. அதை பார்ப்பதற்கும் நிறைய கூட்டம் இருக்குது, எல்லாரும் திரண்டு வராங்க என்பதை கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்க அது போன்ற ஏதாவது நடவடிக்கைகளுக்கு சென்றிருக்கிறீங்களா, அண்மையில சென்று இருக்கிறீர்களா என்பது பற்றி நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். 9678898968 என்ற எண்ணுக்கு தொடர்ந்து வானொலி பக்கமும் இணைந்திருங்க. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும் போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேர் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: ரோல்டால் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது 13th September, 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரோல்டால் அவர்களுடைய பிறந்த நாள். அதாவது குழந்தைகளுக்கான பல புத்தகங்களையும் படங்களையும் இவர் அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இவருடைய புத்தகங்கள்ல பல படிப்பினைய குழந்தைகளால கற்றுக்கொள்ள முடியும். சார்லி அண்ட் தி சாக்லேட் ஃபேக்டரியா இருக்கட்டும், மட்டில்டாவா இருக்கட்டும், இது போன்ற கதைகள்ல இருந்து குழந்தைகளால அவர்களுடைய புத்தாக்க திறனை வளர்த்து கொள்ள முடியும். 20ஆம் நூற்றாண்டுகள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கதை சொல்லினா அது ரோல்டால் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். அவர் எழுதின புத்தகங்கள்ல எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டில்டா என்ற ஒரு புத்தகம். அதை நம்ம கண்டிப்பாக படம் வழியாகவும் பார்த்திருப்போம். அந்த ஒரு புத்தகத்துல மட்டில்டா என்ற கதாபாத்திரம் எனக்கு மிகவும் பிடித்தமான, மனதிற்கு ஒரு தைரியத்தை கொண்டு வரும் ஒரு கதாபாத்திரமாக மட்டில்டா எனக்கு சின்ன வயசுல திகழ்ந்தாங்க. அதனால உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா கண்டிப்பாக மட்டில்டா என்ற படத்தையும் நீங்க பார்க்கலாம். புத்தகங்கள் இருந்தா அதையும் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கலாம் நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன. இது 9:06 கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ். ருசியான கோழி நா உறவைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
5: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரக்கம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

ஒளி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 8 செய்திகள் வரவிருக்கின்றன. வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டை விளையாட போறோம். அதற்கு நான் அவளை காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அவளை காத்துக்கிட்டு இருக்கீங்க நம்புறேன். இது ஒளி 9:08 கேட்டாலே பரபசம்.

0: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் வெவ்வேறு சமூகங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவதை தொடர வேண்டும், சமூகத்தை ஒன்றிணைக்கும் பிணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் லோரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் 85 ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் அவர் பேசினார். உலகம் முழுவதும் பல சமுதாயங்கள் பிளவுபடுகின்றன, இதனை சிங்கப்பூர் புறக்கணித்துவிட முடியாது என்றார் பிரதமர். சிங்கப்பூர் சமுதாயத்தை ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் பணி அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் அவர். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் சமூகத்திற்கு அப்பாற்பட்டு பல உறவுகளை வளர்த்து கொண்டது. இதன் மூலம் சமுதாயம் மேம்பட்டது, சிங்கப்பூருக்கு அது பங்காற்றியது என்றார் திரு வாங். இது சிங்கப்பூரின் கதையைப் போன்றது என்றார் அவர். காலங்களை கடந்து நிற்கும் அருஞ்சேவைகள், சமூக நலத்திட்டங்கள், கலாச்சாரத்தையும் தமிழ்மொழியையும் வளர்க்கும் உன்னத பணிகள், இவற்றைப் போல் எண்ணற்ற முயற்சிகளை சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீக் கடந்த 85 ஆண்டாக செயல்படுத்தி வருகிறது. அவற்றை கொண்டாட லீக் உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சமூக தலைவர்கள் உள்ளிட்டோர் நேற்று ஒன்று திரண்டனர். கொண்டாட்டங்களின் ஓராங்கமாக 250,000 வெள்ளி மதிப்பிலான கல்வி நிதி அறிவிக்கப்பட்டது. சிறப்பாக செய்யும் உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதித்திட்டம் இறுதிக்கட்ட உதவியாக விளங்கும் என்றார் லீக்கின் இளையர் சேவைகளைச் சேர்ந்த அமீர் ரோஷன்.
1: பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து அவர்களுடைய படிப்பு தேவைகளுக்கான ஒரு ஃபண்டை இவங்க வந்து அப்ரோச் பண்ணி நிதித்தொகைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். வந்து சிங்கப்பூர் கன்வென்ஷனுடன் சேர்ந்து சமூக பணிகள் வந்து செய்யறதுக்கான ஒரு வழிமுறையும் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இளையர்கள் வந்து கல்வி கற்ற பிறகு அவர்கள் சமுதாயத்திற்கு திருப்பி தொண்டு செய்ய வேண்டும், மற்ற அமைப்புகளையும் சார்ந்து அவங்க வந்து முதல்ல அவங்க வந்து நிதி உதவிகளை கேட்டுக்கொண்ட பிறகு அது அளிக்காத பட்சத்தில் அவங்க நிச்சயமாக நம்ம சிங்கப்பூர் கன்வென்ஷன் லீக்கினுடைய இந்த தொகையை வந்து நாடலாம்.
0: கல்விக்கும் மொழிக்கும் பல்லாண்டு சேவையாற்றிய திரு நசீர் கனிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அவர் லீக்கின் தலைவராக 30 ஆண்டு பொறுப்பு வகித்தார்.
2: எனக்கு இது உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விருது, தொடர்ந்து சமுதாய பணி செய்வதற்கு ஊக்கம் அளிக்கின்றது. என்னுக்குள் உள்ள ஒரு அவா பல இளையர்களை சமுதாயத்தின் பால் தூண்ட வேண்டும், இணைக்க வேண்டும், அவர்கள் சங்கத்துடன் இணைந்து சமுதாயத்தில் பணி செய்ய வேண்டும்.
0: லீக் தொழில்நுட்பத்தையும் இணைக்க ஆரம்பித்துள்ளது. கடையநல்லூர் சமூகத்தினர் சிலர் எழுதிய கவிதைகள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு பாடல்களாக நேற்றைய நிகழ்ச்சியில் படைக்கப்பட்டன. பிசிஎஃப் ஸ்பாக்கல்டாட்ஸ் பாலர் பள்ளி அடுத்த ஆண்டு முதல் தனது எல்லா நிலையங்களிலும் மாணவர்களுக்கு சீனம், மலாய், தமிழ் ஆகிய தாய்மொழிகளை கற்பதற்கான வாய்ப்பை வழங்க உள்ளது. தேவையின் அடிப்படையில் அந்த வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும். பிசிஎஃப் ஸ்பாக்கல்டாட்ஸ் சிங்கப்பூர் முழுவதும் சுமார் 350 பாலர் பள்ளிகளை நடத்துகிறது. தற்போது அதன் அனைத்து நிலையங்களிலும் சீன மொழி கற்பிக்கப்படுகிறது. 94 விழுக்காட்டு நிலையங்களில் மலாய் மொழியும், 80 விழுக்காட்டு நிலையங்களில் தமிழ் மொழியும் கற்றுத்தரப்படுகின்றன. ஒருவேளை அந்த நிலையத்தில் தாய்மொழி கற்பதற்கான தேவை குறைவாக இருந்தால் இணையம் வழி தாய்மொழியை கற்கவும் வசதி செய்து தரப்படும் என்று கல்விக்கான மூத்த துணையமைச்சர் ஜனில் புதுச்சேரி கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு நிலையாக மேம்பட்டு வருவதாய் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகள் நீடித்த பதற்றத்துக்கு பிறகு இரு நாடுகளும் உறவை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சி எடுப்பதாக அவர் சொன்னார். பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஸி